நேரம் 5:36 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்கள் மனதை அமைதிப்படுத்தும் தொகுப்பாய் இசையமுதம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

நேரம் 5:39. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்கள் மனதை அமைதிப்படுத்தும் தொகுப்பாய் இசையமுதம்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நேயர்கள் மனதை அமைதிப்படுத்தும் தொகுப்பாய் இசையமுதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாய்

நேரம் காலை 5:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இசையமுதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி வானவில் பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இசை அமுதம். இசையும் பக்தியும் இணைந்த பாடல்கள் உங்களுக்கு இனிமையை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இசை அமுதம் வரும் பாடலுடன் இனிதே நிறைவேறுகிறது.

வழிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி

0: ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் கேட்கலாம் சேவை செய்திகள்.

விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் செயல்படும் தன்வார்வ பயிலும் வட்டம் வாயிலாக TNPSC, TNUSRB, SSC மற்றும் RRB போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. ரயில்வே தேர்வு வாரியத்தால் அறிவிப்பு செய்யப்பட்ட RRB அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தேர்வுக்கான இலவச வகுப்பு 8/7/2026 புதன்கிழமை முதல் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இலவச பயிற்சி வகுப்புகள் திறன் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளது. இலவச பாடக்குறிப்புகள் வழங்கி பாட வாரியான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரியான தேர்வுகளும் நடைபெற உள்ளது. மேலும் இந்த அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் வைஃபை வசதியுடன் கூடிய கணினி ஆய்வகமும் உள்ளது. இவ்வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உடையவர்கள் studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவோ அல்லது விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நேரடியாகவும் பதிவு செய்யலாம். மின்னஞ்சல் முகவரி மறுமுறை studycirclevnr@gmail.com. ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரிய உதவி லோகோ பைலட் தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: on his arrival at the hotel in Jakarta. India's ambassador to Indonesia, Sandeep Chakravarti, said that Prime Minister's visit to Indonesia is set to mark a significant upgrade in India's strategic partnership with Southeast Asia's largest economy. He said major announcements expected across defense, maritime security, digital connectivity, critical minerals and trade sectors.
1: India and Indonesia are very close and strategic partners. We are just 160 kilometers away. The southernmost tip of India in the Nicobar Islands is just 160 kilometers from Aceh. And after the very successful visit of President Prabowo as chief guest for our Republic Day, I think the relations are on an upward swing in a higher trajectory, and Prime Minister's visit will reinforce that trend. And we will, of course, doing a lot of understandings and agreements on several areas of cooperation. And we are also hopeful for opening up new areas of cooperation.
0: Union Home and Cooperation Minister Amit Shah has said that Cooperation Ministry has infused new energy into the lives of nearly 30 crore people associated with the cooperative sector over the past 5 years. Addressing the 5th Foundation Day celebrations of the Cooperation Ministry in New Delhi, Mr. Shah said the ministry established by Prime Minister Narendra Modi in 2021 has transformed the cooperative ecosystem into one that is modern, transparent, technology-driven and competitive. The Sri Ram Janmabhoomi Tirth Kshetra Trust has accepted the resignations of General Secretary Champat Rai and Trust Member Dr. Anil Mishra. Both had stepped down after their names surfaced in the alleged Ram Temple donation embezzlement case. Krishna Mohan has been appointed interim General Secretary until a new appointment is made. His complaint formed the basis of the FIR registered in the alleged donation irregularities case, in which 8 people have been arrested. The trust has also decided to appoint a chief executive officer and has formed a 3-member committee to recommend candidates. Addressing the media, trust treasurer Govind Devgiri said the possibility of a conspiracy behind the episode could not be ruled out. He also asserted that all donated ornaments and valuables are safe, properly accounted for, and that details of donated items are available with the trust. External Affairs Minister S. Jaishankar met with King Hamad bin Isa Al Khalifa in Bahrain and discussed ways to further strengthen bilateral partnership. Dr. Jaishankar arrived in Bahrain from Qatar on the second leg of his 4-nation visit to the Gulf. In football, Spain stormed into quarterfinals of FIFA World Cup, beating Portugal 1-0 in the round of 16 clash at the Dallas Stadium last night. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா முத்தையா அவர்கள்.
4: 2-2 நபர்களாக 4 நபர்கள் எதிரெதிரே அமரப்படுகின்றனர். 4 இலைகளில் நல்ல உணவுகள் பரிமாறப்படுகின்றனர். கைகளை மடக்காமல் உண்ண வேண்டும் எனும் நிபந்தனையுடன் உண்ணச் சொல்கின்றனர். ஒரு இணையர் எவ்வளவோ முயன்றும் கைகளை மடக்காமல் உண்ண முடியாமல் தவிக்கின்றனர். அடுத்த இருவரும் எதிரெதிரே உள்ள இன்னொருவர் இலையிலிருந்து உணவெடுத்து ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு உண்டு மகிழ்கின்றனர். ஏன் இப்படியொரு நிபந்தனை என்று நிந்தனை செய்யாமல் மீள்வதற்கான வழியை சிந்தித்தவர்கள்தான் உண்டு மகிழ முடிந்தது. பட்டிமண்டப பேச்சாளர் பெருமக்களின் இதுபோன்ற சிந்தனை துணுக்குகள் எந்த சவாலையும் சந்திக்கும் அறிவு கூர்மையை தருவதை கவனிக்கலாம். ஹெம்லாக் விஷமருந்திய சாக்ரட்டீஸின் உயிர் சிறிது சிறிதாக நீங்கிக் கொண்டிருந்தது. சிறையிலிருந்த இன்னொரு அறையிலிருந்து இனிய இசை ஒலிக்கிறது. அந்த அறை கைதியிடம் தமக்கும் ஒரு இசைக்கருவி வேண்டும் என்கிறார். சில மணி நேரத்தில் சாகப்போகும் சாக்ரட்டீஸ் தாம் மரணிக்கும் தருவாயில் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள துடிப்பதாக தெரிவிக்கிறார். தேடல் ஆர்வம் துயரத்தை கரைக்கும் அற்புத ஆற்றல் கொண்டது என உறுதிப்படுத்தும் நெகிழ்வான நிகழ்வுகளை நினைவுகூறலாம். குண்டடிபட்டு துடித்து கொண்டிருந்த போதும் இருக்கின்ற துப்பாக்கியை பயன்படுத்தி எதிரியை சுட்டு வீழ்த்திய எண்ணற்ற இராணுவ பெருமக்களின் சேவை சாமானியர்களையும் துடிக்கச் செய்யும். வேண்டியவற்றை வீதிகள் தோறும் கொண்டு

0: கொடுக்கும் நல்ல உள்ளங்கள் ஊக்கப்படுத்துவோம். சாக்ரட்டிஸை போலவே திடீரென்று இடையில் மரணிக்க நேர்ந்து விட்டாலும் முகம் பொலிவாக தோன்றும் தரும் வகையிலான எப்போதும் படித்து கொண்டிருக்க வேண்டும் என்று வாசிப்பு தேடலின் அருமையை பிஜேஎஸ் ரூர்கே என்பார் எடுத்துரைக்கிறார். நமது செயலிற்கேற்ப முகபாவனை அமையும். மின்தூக்கியில் மரணம் நேரக்கூடுமாயின் மேலே செலுத்தும் அப் பட்டனை அழுத்த சொல்லி மரணத்தின் போதும் நேர்மறை உணர்வு தவற வேண்டாம் என்கிறார் சாம் லெவன்சன். வாய்விட்டு சிரிப்பதன் மூலம் உடல் உறுப்புகள் பற்றி எரிந்து புண்ணாவதை தடுக்கலாம். மனம் விட்டு அங்கலாய்த்து அழுது கதறுவது உடலை சீர் செய்யும். கட்டி அன்பு கொண்டு அணைப்பதன் மூலம் எதிர்பார்த்தல் பாதுகாப்பு அதிகரித்து நோய் பயம் நீங்கும். குரல் வளத்துக்கு பாடுவது உதவும். நரம்பு நாளங்களை சீர்மைப்படுத்த நடனம் ஆனந்தம் என்பது ஒரு உடற்கூறு சாய்ந்த இன்றியமையாத உணர்வென்று நீண்டகால நலவாழ்வுக்கான வல்லுநர் மார்க் ஹைமன் வழிகாட்டுகிறார். கொண்டாட்டங்களின் போது கண்டபடி கத்துவது ஆட்டவாட்டம் என குதூகல நிகழ்ச்சிகளின் போது உடல் ஆரோக்கியம் உண்டாவதாக கூறப்படுகிறது. எனவே தேவையற்றவற்றை விடுத்து கையில் நடனமாடும் ஒவ்வொரு நொடியிலும் மனநிறைவோடு வாழ்ந்து நல்ல அதிர்வலைகளை அர்ப்பணித்து அமைதியடைவோம். பிறரின் பட்டறிவிலிருந்து பாடம் கற்று முன்னேறும் தனித்திறன் மனிதனிடம் இருக்கிறது என்று டக்ளாஸ் ஆதம் சுட்டுகிறார். தனது இனத்தை தொடர்ந்து விருத்தி செய்து கொள்ளும் தனியா துடிப்பு மனித மரபணுவுக்கு உண்டு. தன்னைத்தானே பெருமைப்படுத்தி உயர்த்தி கொள்ளும் உள்ளார்ந்த ஆர்வம் அதிகம். அடிக்கடி சிரிப்பது அறிவார்ந்த சான்றோரின் மரியாதையை பெறுவது, சின்னஞ்சிறார்களின் அன்பை பெறுவது, தூய விமர்சகர்களின் பாராட்டுகளை தக்க வைப்பது, நம்பிக்கை மோசம் செய்யும் பொய்யான நண்பர்களையும் தாங்குவது, அழகை ஆராதிப்பது, பிறரிடம் நல்லதையே காண்பது, அற்புதமான வாரிசுகளின் வாயிலாகவோ பசுமை தோட்டத்தின் மூலமாகவோ சீர் செய்யப்பட்ட சமுதாய உருவாக்கத்தினாலோ பிரபஞ்சத்தை ஒரு வழியேனும் உயர்த்துதல், உங்கள் மூலமாக ஒரு உயிராவது இதமாக சுவாதித்தது என்னும் மனநிறைவு, இவையெல்லாம் வெற்றியின் அடையாளங்கள் என்பார் எமர்சன். எந்த தனிப்படைப்பும் பிற படைப்புகளின் துணையோடுதான் ஆனந்தமடைய முடியும். அறிவோம், முயல்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் நா முத்தையா அவர்கள்.

0: ராணி விசேஷத்து கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நம்மீது நம்பிக்கை நமக்கிருக்கும் வரை வாழ்க்கை நம்மசமே. உற்சாகமான வரிகளுடன் தொடங்குகிறது புதிய காலை நிகழ்ச்சியும்.

0: இந்நாளின் சிறப்பு. ஜூலை 7 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. இன்று உலக சாக்லேட் தினம். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் ஜூலை 7 தேதி கொண்டாடப்படுகிறது. 1550 ஆண்டு ஐரோப்பாவில் தொடங்கிய இந்த தினம் பரவலாக இப்பொழுது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: 1896 ஆண்டு ஜூலை 7 இந்தியாவில் முதல் தடவையாக அன்றைய பம்பாயில் திரைப்படம் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: 1898 ஆண்டு இதே நாளான ஜூலை 7 தேதி அன்றுதான் அன்றைய அமெரிக்க தலைவர் வில்லியம் மெக்கன்லி ஹவாய் தீவை அமெரிக்காவுடன் இணைக்கும் உடன்பாட்டில் கையெழுத்திட்டார்.
1: 1928 ஆண்டு ஜூலை 7 துண்டுகளாக்கப்பட்ட ரொட்டிகள் முதல் தடவையாக அமெரிக்க மாநிலங்களுள் ஒன்றான மிசௌரியில் விற்பனைக்கு வந்தது.
0: 1959 ஆண்டு இதே நாளான ஜூலை 7 தேதி அன்றுதான் வெள்ளிக்கோள் ரேகுலுஸ் விண்மீனை மறைத்தது. இந்நிகழ்வு வெள்ளியின் விட்டம் மற்றும் அதன் வளிமண்டலம் போன்றவற்றை அளக்க உதவியது.
1: 1978 ஆண்டு ஜூலை 7 சாலமன் தீவுகள் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்றது.
0: 1985 ஆண்டு இதே நாளான ஜூலை 7 தேதி அன்றுதான் போரிஸ் பெக்கர் விம்பிள்டன் கோப்பையை வென்ற இளம் டென்னிஸ் வீரர் என்ற சாதனையை ஏற்படுத்தினார்.
1: 2007 ஆண்டு ஜூலை 7 அதாவது இன்றைய தினத்தில்தான் புதிய 7 உலக அதிசயங்கள் பட்டியல் வெளியிடப்பட்டதில் இந்தியாவின் தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது.
0: 2008 ஆண்டு இதே நாளான ஜூலை 7 தேதி அன்றுதான் பிரசாத் பிரியா விஹார் என்ற கம்போடியாவின் 11 நூற்றாண்டு கோயில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். ஆறு 30 மணிக்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் இன்று ஒரு சொல் கேளீரில் தாவர ஊட்டச்சத்துகள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மல்ட் வழங்கும் ஆலய அற்புதம், வட சென்னிமலை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் திருக்கோயில் பற்றிய சிறப்பு தகவல் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக, 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும், 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:25 பாட்டு வேண்டுமா இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் இன்று விருந்தினர் விருப்பம் மதுரை பாண்டியராஜன் அவர்களின் பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம், 10:30 ஒரு பட பாடல்கள் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து, 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு வெல்வோம் இனி, மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சுவாமிநாதன் அவர்கள் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலா தேவி. நண்பகல் 12:00 ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியே தொடரும், பிற்பகல் 1 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:55 மெல்லிசை, மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 தெம்பாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 என்சிஇஆர்டி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன் கோவளம்.

ஆட்டக்கலம், 4:30 பண்பலை ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 நம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரேசன், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட், 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக, 7:32 பாட்டு இது ஹிட் தொடரும், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. ஹெட்செட்டில் உலகம் மாணவர்கள் கலந்துரையாடல்.

6:40 அந்திப்பூக்கள், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரேசன், சென்னை. அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட். 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. 7:32 பாட்டு இது ஹிட் தொடரும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம், வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. ஹெட்செட்டில் உலகம், மாணவர்கள் கலந்துரையாடல். சோசியல் மீடியா வெர்சஸ் ரியல் டைம், மாணவர்கள் கலந்துரையாடல். வாகன வளர்ச்சியில் மனித மதிப்பு, மாணவர்களின் கலந்துரையாடல். இளைஞருக்கான முன்னேற்ற சிந்தனை, உரை வழங்குகிறார் எஸ் ராதா. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு செய்யப்படும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்னண்ணா சொல்றே?
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: நேரம் 6:30.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
6: இந்த உலகில் மனிதன் மட்டும் வாழவில்லை, நம்முடன் சேர்ந்து கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன. பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், மீன்கள், தாவரங்கள் என எண்ணற்ற உயிர்கள் இந்த பூமியை பகிர்ந்து கொண்டுள்ளன. இவ்வாறு பல்வேறு வகையான உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்வதே உயிரின பன்மை என்று அழைக்கப்படுகிறது. இயற்கையின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனிப்பட்ட பங்கு உள்ளது. ஒரு சிறிய எறும்பிலிருந்து பெரிய யானை வரை ஒவ்வொரு உயிரும் இயற்கை சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகில் தேவையற்ற உயிர் எதுவும் இல்லை, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நோக்கம் உண்டு என்ற கருத்து உயிரின பன்மையின் அடிப்படை உண்மையை எடுத்துரைக்கிறது. நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் உண்ணும் உணவு, நாம் குடிக்கும் நீர் ஆகிய அனைத்தும் இயற்கை சங்கிலியோடு தொடர்புடையவை. இந்த சங்கிலியில் ஒரு உயிரினம் பாதிக்கப்பட்டாலும் அதன் தாக்கம் மற்ற உயிரினங்களுக்கும் பரவுகிறது. உதாரணமாக தேனீக்களை எடுத்துக்கொள்வோம். அவை மலர்களில் இருந்து மகரந்தத்தை எடுத்து சென்று பயிர்கள் வளர உதவுகின்றன. உலகின் பல உணவு பயிர்கள் தேனீக்களின் மகரந்த சேர்க்கையை சார்ந்துள்ளன. தேனீக்களின் எண்ணிக்கை குறைந்தால் உணவு உற்பத்தியும் பாதிக்கப்படும், இதனால் மனித வாழ்க்கையும் பாதிக்கப்படும். திருக்குறளின் கருத்து நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர், தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது அனைத்து உயிர்களையும் பாதுகாத்து வாழ்வதே உயர்ந்த அறம் என்பதாகும்.

0: நம் முன்னோர்கள் இயற்கையையும் உயிரினங்களையும் மிகவும் மதித்தனர். மரங்களை தெய்வமாக கருதினர். பாம்புகளுக்கும் பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் முக்கியத்துவம் அளித்தனர். இதனால் இயற்கை சமநிலையும் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்று மனிதனின் செயல்பாடுகளால் பல உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. காடுகள் அழிக்கப்படுகின்றன. நீர்நிலைகள் மாசுபடுகின்றன. சட்டவிரோத வேட்டைகள் நடைபெறுகின்றன. இதன் விளைவாக பல அரிய உயிரினங்கள் பூமியில் இருந்து மறைந்து வருகின்றன. ஒரு உயிரினம் அழிவது என்பது ஒரு உயிரின் இழப்பு மட்டுமல்ல, அது இயற்கையின் ஒரு முக்கிய இணைப்பை இழப்பதாகும். உதாரணமாக, புலிகள் குறைந்தால் காட்டில் மான் போன்ற விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அவை அதிக அளவில் தாவரங்களை உண்பதால் காடுகளின் சமநிலை பாதிக்கப்படும். இவ்வாறு ஒரு உயிரினத்தின் இழப்பு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சிறிய கவிதை. பறவைகள் பாடும் காடு வேண்டும், பசுமை நிறைந்த நாடு வேண்டும், உயிர்கள் எல்லாம் வாழும் பூமி நம் சந்ததிக்கு வேண்டும். இந்த கவிதை உயிரின பன்மை பாதுகாப்பின் அவசியத்தை எளிமையாக எடுத்துரைக்கிறது. இன்று உலகம் முழுவதும் பல உயிரினங்கள் ஆபத்தில் உள்ளன. புலி, சிறுத்தை, கடலாமை, கழுகு போன்ற உயிரினங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் மனிதனின் பேராசை மற்றும் இயற்கை வளங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாடாகும். உயிரின பன்மையை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? காடுகளை பாதுகாக்க வேண்டும், மரங்களை அதிக அளவில் வளர்க்க வேண்டும், வேட்டையாடுதலை தடுக்க வேண்டும், நீர்நிலைகள் மாசுபடுத்துதலை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும், உயிரினங்களின் வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த செயல்கள் அனைத்தும் உயிரின பன்மையை பாதுகாக்க உதவும். மக்களாகிய நமக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாம், மரங்களை வளர்க்கலாம், விலங்குகளை துன்புறுத்தாமல் இருக்கலாம், உயிரினங்களை பற்றிய விழிப்புணர்வை மற்றவர்களிடம் ஏற்படுத்தலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், இயற்கையை பாதுகாப்பது மனித குலத்தின் மிகப்பெரிய கடமையாகும். இந்த வார்த்தைகள் உயிரின பன்மை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. இன்று நாம் ஒரு உயிரினத்தை காப்பாற்றினால் நாளை அது இயற்கை சமநிலையை காப்பாற்றும். இயற்கை சமநிலை பாதுகாக்கப்பட்டால் மனித வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. நமது குழந்தைகள் எதிர்காலத்தில் புத்தகங்களில் மட்டும் யானை, புலி, மயில் போன்ற உயிரினங்களின் படங்களை பார்க்க வேண்டுமா, அல்லது அவற்றை இயற்கையில் நேரில் காணும் வாய்ப்பை பெற வேண்டுமா? இந்த கேள்விக்கான பதில் நமது இன்றைய செயல்களில் உள்ளது. உயிரின பன்மை என்பது இயற்கையின் செல்வம். அந்த செல்வத்தை அளிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை, பாதுகாப்பதற்கான பொறுப்புத்தான் உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 23 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தியில். முதலாவதாக அறிவிப்புகள்.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாச்சிபுரம் செங்டக் வேளாண் அறிவியல் மையத்தில் பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாகவும் கவனமாகவும் பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று காலை 10 அளவில் நடைபெற உள்ளது. பூச்சிக்கொல்லி பயன்பாடு அவசியம். அளவுடன் கவனமாக பயன்படுத்த வேண்டும். லேபிளை படித்து பின்பற்ற வேண்டும். சரியான அளவை பயன்படுத்த வேண்டும். பாதுகாப்பு உடை மற்றும் கையுறை அணிய வேண்டும். சரியான நேரத்தில் தெளிக்க வேண்டும். நீர்நிலைகளை மாசுபடுத்த கூடாது. மூடி நல்ல முறையில் பூட்டி வைக்க வேண்டும். குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் அணுகாத இடத்தில் வைக்க வேண்டும். நேரடி வெயில் மற்றும் அதிக வெப்பத்தில் இருந்து தவிர்க்க வேண்டும். காலியான பூச்சிக்கொல்லி டப்பாக்களை பாதுகாப்பாக அகற்ற வேண்டும். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாச்சிபுரம் சென்ட்ரல் வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூலை மாதம்

0: அதாவது இம்மாதம் ஒரு நாள் பயிற்சியாக 10/7/2026 வெள்ளிக்கிழமை ஃபினாயில் சோப்பு ஆயில் மற்றும் சோப்பு பவுடர் தயாரித்தல் பயிற்சியும், 14/7/2026 செவ்வாய்க்கிழமை ஆயுர்வேத ஹேர் ஆயில் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 18/7/2026 சனிக்கிழமை தேனி வளர்ப்பு பயிற்சியும், இரண்டு நாள் பயிற்சியாக 15/7/2026 16/7/2026 புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சியும், ஒரு வார பயிற்சியாக 20/7/2026 முதல் 24/7/2026 வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சியும் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியானது காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இலவசமாக வழங்கப்படும் இந்த பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் 9488575716. இவ்வாறு சிவகங்கை மாவட்ட பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாழையில் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையால் புதிதாக வெளிவரும் இலைகளின் தாள்கள் உருக்குலைந்து காணப்படும். அத்தகைய இலைகளில் நடுநரம்பு திடமாக இருக்கும். ஆனால் இலைத்தாள்கள் உருக்குலைந்து அதன் ஓரங்கள் ரம்ப பற்கள் போன்று காணப்படும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை மிகவும் முற்றிய நிலையில் புதிதாக வெளிவரும் இலைகளில் நடுநரம்பு மட்டுமே இருக்கும், இலைத்தாள் இருக்காது. வாழையில் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறைக்கு காரணம் மணல் பாங்கான நிலம். இத்தகைய நிலத்தில் சுண்ணாம்பு பிடிமானம் குறைவாக உள்ளது. மேலும் வடிகால் நீரில் சுண்ணாம்பு சத்து வேர் பகுதியிலிருந்து எளிதில் அடித்துச் செல்லப்படுகிறது. மண்ணில் pH 7 கீழே இருக்கும் பட்சத்தில் மண்ணில் அமிலத்தன்மை நிலவும். இதனால் மண்ணில் போதிய அளவு சுண்ணாம்பு சத்து இருப்பதில்லை. மண்ணில் அளவுக்கு அதிகமாக சாம்பல் சத்து இருந்தாலும் வாழை மரத்தில் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வேரோட வளர்ச்சி ரொம்ப குன்றுச்சுன்னா வேரானது மேல் உரங்களையோ ஊட்டச்சத்துக்களையோ தண்ணீரையோ எடுக்க முடியாது. அதனால வந்து மகசூல் குறையறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. இதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்பரஸ் உரங்கள் அதாவது மணிச்சத்துள்ள உரங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மண்ணில் நம்ம இடணும். இலைவழி தெளிப்பாக நம்ம எதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஏபி. டிஏபிங்கிறது ஒரு பாஸ்பரஸ் உரம். அந்த டிஏபியை வந்து ஒரு 2% வந்து நம்ம இலைவழி தெளிப்பு மூலமா நம்ம கொடுக்கறது மூலமா இந்த குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம். 2% அப்படின்னா எப்பயுமே சதவீதம் அப்படின்னா 2 கிராம் எடுத்து நம்ம ஒரு 100 ml தண்ணியில கலந்து நம்ம இலைவழியா தெளித்தல். இது இலைவழியா தெளிக்கிறதுனால என்ன ஒரு சாதகம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இலையானது எளிதாக அந்த உரங்களை எடுத்துக்கிட்டு அந்த குறைபாட்டை எளிதாக நிவர்த்தி செஞ்சிடும். அடுத்து வந்து பொட்டாசியம் சாம்பல் சத்துன்னு சொல்லுவாங்க. இதுவுமே எப்படின்னா ஒரு இயங்கும் சத்து தான். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தனால வரக்கூடிய அறிகுறிகள் எங்கதான் காணப்படும் அப்படின்னா முதிர்ந்த இலைகள்ல வந்து காணப்படும். தாவரத்தில் இதோட பயன்பாடுன்னு பார்த்தோம்னா இலைத்துளை இயக்கத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. இலைத்துளை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இலையோட அடிப்பகுதியில் காணப்படுகிற ஒரு அமைப்பு தான் இலைத்துளைன்னு சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் மூலமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு துளை போன்ற ஒரு அமைப்பு. இது வழியாக தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ள வருது. ஒளிச்சேர்க்கையின் போது சுவாசித்தலின் போது ஆக்சிஜன் வந்து வெளியே போகுது, நீராவியானது வெளியே போகுது. ஸோ இதெல்லாமே அந்த இலைத்துளை மூலமாக தான் நம்மளுக்கு வந்து நடக்குது. இதோடைய இயக்கத்திற்கு எதுதான் ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் இந்த சாம்பல் சத்து தான் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறது. இதனுடைய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இலை ஓரத்துல ஃபுல்லாமே ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆங்கிலத்துல வந்து டிப் பர்னிங், மார்ஜினல் ஸ்கார்ச்சிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வளர்ச்சியெல்லாம் குன்றி காணப்படும். இதுதான் இதனுடைய வந்து அறிகுறிகள். எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா, பொட்டாசியம் உரங்களை வந்து நம்ம மண்ணில் இடலாம். இல்லைன்னா வந்துட்டு பொட்டாசியம் குளோரைடை வந்து 1% வந்து இலைவழி தெளிப்பு மூலமாக நம்ம இலைகளில் தெளிக்கும் பொழுது இக்குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம். இந்த முதன்மை ஊட்டச்சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ் அப்புறம் இந்த பொட்டாசியம் இந்த மூணுமே வந்து எங்க தான் காணப்படும் அப்படின்னா அதோடைய அறிகுறிகள் முதிர்ந்த இலைகள்ல தான் வந்து காணப்படும். இப்போ அடுத்து வந்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களான கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து, சல்ஃபர் கந்தக சத்து, அதுக்கப்புறம் மெக்னீசியம், இந்த மூணு பத்தி பார்க்கலாம். கால்சியம்ங்கிறது சுண்ணாம்பு சத்து. செல்லினுடைய செல் சுவர்களுக்கு இந்த சுண்ணாம்பு வந்து மிகவும் இன்றியமையானது. அந்த செல் சுவரானது கடினமாக இருந்தாதான் அது வந்து நொறுங்காம தாவரத்தை வந்து பாதுகாக்கும். இப்படி கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும்

0: பொழுது செல் சுவர் எப்படி ஆகிறது அப்படின்னா நொறுங்கும் தன்மையுடையதா வந்து மாறிடுது. இலையில அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இலையோட விளிம்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வளைந்து காணப்படும். ஆங்கிலத்துல டிப் ஹூக்கிங் சொல்லுவாங்க. இது வந்து இந்த சுண்ணாம்பு சத்துனால வரக்கூடிய அறிகுறிகள். அதுவும் இல்லாம புதுசா தோன்றிய சின்ன சின்ன இலைகள் அதெல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா சிதைவடைஞ்சிரும். இப்போ தக்காளியில பார்த்தோம்னா பிளாசம் என்ட்ராட்டுன்னு சொல்லுவாங்க. தக்காளியோட அடிப்பகுதியில எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு நிறத்துல அந்த நுனி வந்து அழுகலாயிரும். இது வந்து சுண்ணாம்பு சத்துனால தக்காளி வரக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு. இது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5% கால்சியம் அமோனியம் நைட்ரேட்டை வந்து இலைவழி தெளிப்பு மூலமாக நம்ம இலைகளில் தெளிக்கும் பொழுது இக்குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம். இரண்டாம் நிலை ஊட்டச்சத்தான இந்த கால்சியம் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு இயங்கா சத்து, நகரா சத்து. அப்போ இதோட அறிகுறி எங்க இருக்கும் அப்படின்னா இளம் இலைகள்ல இருக்கும். அப்புறம் மெக்னீசியம், மெக்னீசியம் வந்து எப்படி தலைச்சத்து அந்த நைட்ரஜன் வந்து பச்சைய மூலக்கூறுல ஒரு இன்றியமையானதோ அதே மாதிரி இந்த மெக்னீசியமே வந்து பச்சைய மூலக்கூறுல மிகவும் ஒரு இன்றியமையாதது. இந்த மெக்னீசியம் இல்லைவென்றால் இந்த பச்சைய மூலக்கூறும் இல்லாம அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா நரம்பிடை பச்சைய சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இலையோட நரம்பு மட்டும் பச்சையா இருக்கும், அதை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாமே மஞ்சளா இருக்கும். இதுதான் வந்து நரம்பிடை பச்சைய சோகை. இந்த மெக்னீசியமானது என்ன சத்து என்றால் இது ஒரு இயங்கும் சத்து. இளம் இலைகளுக்கு அந்த சத்தானது சென்றுவிடும். அதனால இதனுடைய அறிகுறிகள் எங்க இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதிர்ந்த இலைகள்ல தான் வந்து காணப்படும். அப்ப முன்னாடி பார்த்த அந்த நைட்ரஜன், அந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த மெக்னீசியம் இந்த நாலுமே அறிகுறிகளை எங்கதான் காட்டும் அப்படின்னா முதிர்ந்த இலைகள்ல தான் வந்து காட்டும். இந்த குறைபாட்டை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம்? மெக்னீசியம் சல்பேட்டை 0.5% இலைவழி தெளிப்பு ஃபோலியார் ஸ்ப்ரேயாக இலைகளில் நம்ம கொடுக்கும் பொழுது அதனுடைய நம்ம ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம்.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. அடுத்து கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு

0: ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்ஸிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
3: கடந்த வாரம் இரண்டு நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும்

0: தீவிராக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
1: மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 1,26,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 6:55.
5: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
6: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரி ஆயிருச்சு.
5: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச் அருகில் அண்ணா நகர் மதுரை.
7: மீனாட்சி பிரம்மாதம்.
8: என்ன நான் சொல்றேன்,
7: இன்னைக்கு காஃபி பிரம்மாதம்.
8: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரம்மாதம்.
7: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
9: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய நமது பூந்தளிர் ஹாய்.
10: ஹலோ
9: பாப்பா, பேர் என்ன?
10: ஆதித்யா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
9: பாப்பா இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க?

0: அப்படி போட்ட இடத்துல சளி மலைச்சான், சமைக்கும் போது தொண்டைக்குள்ள ஏப்பம் வந்துச்சான். ஓ ஓ
1: தமிழ்ல பாட்டு பாடிட்டீங்க, இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு பாடலாமா?
0: பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை.

இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குழந்தைக்கு வாழ்த்துக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இணைந்திருக்கிறோம். காலம் யாரையும் விட்டு வைக்காது. காலம் உள்ள பொழுது நீங்களும் அதை விட்டு விடாதீர்கள். குட் மார்னிங் நேயர்களே, வணக்கம் சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கல் நிகழ்ச்சியில் இணைகிறேன் சங்கீதா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். SBI வங்கியில் ப்ரொபேஷனரி ஆபீசர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.

மொத்த காலியிடம் 1500. இப்பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டுவோர் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பட்டப்படிப்பு தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 1/4/2026 தேதியின்படி 21 வயது முதல் 30 வயதிற்குள் இருந்திருக்க வேண்டும். ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டு காலமும், எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 5 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளி முன்னாள் இராணுவத்தினருக்கு அரசு விதிமுறைப்படியும் வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும். தகுதியானவர்கள் ஆன்லைனில் எழுத்து தேர்வு, குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவர். இத்தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 8/7/2026 புதன்கிழமை, நாளை ஆகும். பொது பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹750 ஆன்லைன் முறையில் செலுத்தப்பட வேண்டும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் படிவம் பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பிக்கும் இணையதள முகவரி www.sbi.bank.in/web/career/current-opening என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் ஒரு முறை www.sbi.bank.in/web/career/current-opening என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறது மதுரை பண்பலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 7:14. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்னும் சிறு நொடிகளில்

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது வளர்ச்சித் திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல்

0: செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும், மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்விச் சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலில் இருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். 4 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர், இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கை கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பகத், வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி, சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில்

0: ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7 மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளில் இருந்து பிரான்சுக்கு தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒண்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும் வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை வட சென்னிமலை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள காட்டுக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ பாலசுப்ரமணியர் என்னும் முருகன் மலை மீது அமர்ந்து அருள் பாலிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன் இந்த குன்றின் அடிவாரத்தில் சில சிறுவர்கள் ஆடுகளை மேயவிட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த சிறுவன் ஒருவன் சிறுவர்களோடு விளையாட்டில் சேர்ந்து கொண்டான். சிறிது நேரம் விளையாடிவிட்டு அந்த சிறுவன் குன்றின் மீது வேகமாக ஏறி சென்றான். சிறுவர்களும் அவனை பின்தொடர்ந்து ஏறி சென்றனர். ஓரிடத்தில் நின்ற அந்த சிறுவன் பேர் ஒளி தோன்ற அதன் மத்தியில் மறைந்து விட்டான். பின் தொடர்ந்து சென்ற சிறுவர்கள் அதிர்ச்சியடைந்து ஊர் மக்களோடு சென்று கூறினர். மக்கள் அங்கு சிலைகளும் சிறுவன் மறைந்த இடத்தில் 3 சுயம்பு சிலைகள் இருப்பதை பார்த்து, அங்கு பூஜை செய்வதற்கான அடையாளங்களும் இருந்ததை பார்த்து அதிசயமுற்றனர். சிறுவனாக வந்து அருள் புரிந்து

இருந்தது முருகனே என்று அறிந்து மக்கள் முருகனுக்கு இங்கே கோவில் அமைத்தனர். மலை அடிவாரத்தில் வரசித்தி விநாயகர் சன்னதி உள்ளது. இவரை வணங்கினோமானால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இவரை வணங்கித்தான் மலையேற வேண்டும். முதலில் நுழைவு வாயில் உள்ளது. இதன் பின்புறத்தில் மலையின் அழகை காணலாம். வரசித்தி விநாயகரை தரிசித்த பின் படிக்கட்டுகள் வழியாகவும் சாலை மார்க்கமாகவும் கோவிலுக்கு செல்லலாம். படிக்கட்டு வழியாக செல்லும்போது அவ்வை இடும்பன் சன்னதிகளை தரிசிக்கலாம். மலை உச்சியில் கோவில் ராஜகோபுரம் உள்ளது. அதை அடுத்து 16 கால் மண்டபம், 50 அடி நீளம் அகலம் உடைய இந்த மண்டபத்தை 2001 அமைத்துள்ளனர். இம்மண்டபத்தில் உற்சவர் பாலசுப்ரமணியர் தேவியரோடு உள்ளார். அருகில் பாலதண்டாயுதபாணி சன்னதி உள்ளது. கருவறையில் குழந்தை வடிவில் மூலவர் பாலசுப்ரமணியர் காட்சி தருகிறார். இவரை வழிபட்டால் மகப்பேறு கெட்டிடுமாம். இவரிடம் குழந்தை பேறு வேண்டியவர்கள் மகப்பேறு கிட்டியதும் கரும்பு தோட்டில் பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார்கள். தேர் திருவிழா நாளில்

0: தேவியரோடு உள்ளார். அருகில் பானதண்டாயுதபாணி சன்னதி உள்ளது. கருவறையில் குழந்தை வடிவில் மூலவர் பாலசுப்பிரமணியர் காட்சி தருகிறார். இவரை வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடுமாம். இவரிடம் குழந்தை பேறு வேண்டியவர்கள் மகப்பேறு கிட்டியதும் கரும்பு தொட்டில் பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார்கள். தேர் திருவிழா நாளில் இந்நேரத்தில் இந்த நேர்த்திக் கடன்கள் நிறைய நடைபெறுகிறது. இங்கு மூன்று கோலத்தில் முருகப்பெருமான் அருள் செய்கிறார். பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்து முருகனை வழிபட்டால் அனைத்து தீமைகளும் விலகிடும். மன அமைதி வேண்டுவோர் இங்கு வந்து வழிபட்டு நலம் பெறுகிறார்கள். நிலம் வீடு வாங்க விரும்புவோர் ஔவையார் சன்னதியில் வேண்டி வழிபடுகிறார்கள். மூலவர் குழந்தை வடிவிலும் தண்டாயுதபாணி ஆண்டி கோலத்திலும் உற்சவர் கிரகஸ்த நிலையிலும் காட்சி தருவது இங்கு தனிச்சிறப்பு. சன்னதிக்கு செல்லும் படிக்கட்டுகளில் 60 வருடங்களை குறிக்குமாறு படிகட்டுகள் உள்ளன. இந்த படிகளை பூஜித்தால் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்திரம், வளர்பிறை சஷ்டி, மாத கிருத்திகை போன்றவை இங்கு விழா நாட்கள். மகப்பேறு அளித்து மகிழ்ச்சியை அருளும் வட சென்னிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை. வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: Wimbledon 2026, recorded at 19 hours GMT. Our reporter Shoji Osaka is on centre court at Wimbledon and can tell us what's been happening on the second Monday of the championships. We've seen the former ladies singles runner-up Jasmine Paolini reach the quarterfinals again.
3: Yes, Paolini looks to be back in the kind of form that took her to the final 2 years ago. Just buzzing around court, the diminutive Italian knocked out the 21-year-old Filipina Alex Iala in three sets. Iala had really wowed the crowds when she knocked out last year's champion Iga Świątek on Saturday. But in round four, Paolini won out 6-4, 4-6, 6-3. And afterwards, Paolini admitted that the presence of legend Roger Federer in the Royal Box made her a little nervous.
4: Stepping on this court is something special. And I was looking forward to it. I want to thank you as well, Roger, because he's my idol. And it was tough to play. I was like during the match, please stay focused. Don't think about his here. I was watching all the finals and all the tournaments he was playing here. So it's an amazing feeling.
3: Well, Paolini will now face the Ukrainian Marta Kostyuk in the quarterfinals. That's after Kostyuk knocked out the American qualifier Ashlyn Kruger in straight sets. Kostyuk is having the best season of her career so far. She won 16 matches in a row on clay earlier in this year, winning two titles on the women's tour and also reaching the French Open semi-finals. Well, she's now into the last eight at Wimbledon, and I asked her what has changed for her in her game.
5: I think a lot of things changed. I changed a lot as a person, as a player, and this constant evolvement that I experience as a player, as a person, is something I never take for granted. It takes a lot of time, a lot of work, and yeah, just I think big things take time, so we will see.
3: Well, also in the women's draw, the Belgian Elise Mertens is through to the last eight. Mertens knocked out the Czech player Marie Buskova to set up an encounter with another Czech, Linda Noskova. Noskova really impressively knocked out the American Madison Keys in straight sets. Well, Noskova, at the age of 21, is seeded 9 and, in fact, is the highest seed remaining in the bottom half of the ladies' draw. The tournament feels wide open for the women's championship. No former champions left. Five of the eight left are first-time quarter-finalists. And of the other three, it's only Jasmine Paolini who's gone further in the past.
2: And in the men's draw, there was more success for Italy.
3: Yeah, Flavio Cobolli, who reached the French Open final last month, Addy, is into the men's quarters this time. He swept past the Australian fifth seed Alex de Minaur in straight sets, having played 13 sets across his first three rounds. Cobolli was quite relieved to be able to conserve some energy today and get away early for some home comforts.
6: Today, my dad cooked pasta with tomato and onion.
5: Okay, and we're all invited.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் சென்னை அஞ்சலாக.
1: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
2: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
1: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே,
2: உனக்கு விஷயமே தெரியாதா?
1: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
2: July 1 to 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
1: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
2: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
1: ஓ அப்படியா, உன் பேரை சொன்னா மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
2: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
1: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
2: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

நேரம் காலை 7:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. இசையும் தாளமும் உங்களின் நாளை உற்சாகமாக மாற்றும். தொடரும் பாடலை போல் கேட்டு மகிழலாம்.

நேரம் 7:42. நேயர்கள் கேட்கலாம் நாளேடுகளில் இன்று. ஓணம் பண்டிகை விடுமுறையொட்டி ஆக்ரா, ஜெய்ப்பூர், கோவா உள்ளிட்ட இடங்களை காணும் வகையில் தமிழகத்திலிருந்து சுற்றுலா ரயில் இயக்கப்படுகிறது. ரயில்வேயுடன் டூர் டைம்ஸ் நிறுவனம் இணைந்து இந்த ரயிலை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த ரயில் மதுரையிலிருந்து August 20 புறப்படும். ஆக்ராவில் தாஜ்மஹால், டெல்லியில் குதுப் மினார், இந்தியா

ராஜ்கு ராஜ்காட், கோவாவில் புகழ்பெற்ற சர்ச், கடற்கரை மற்றும் ஜெய்ப்பூர் ஆம்பர் கோட்டை, சிட்டி பேலஸ், குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒற்றுமையின் சிலை, அமிர்தசரஸ் பொற்கோவில், வாகா எல்லை ஆகியவற்றை காணலாம். 11 நாட்கள் சுற்றுலா கட்டணம். ஸ்லீப்பர் பெட்டியில் ஒருவருக்கு 28,750 ரூபாயும், மூன்றாம் வகுப்பு ஏசி பெட்டியில் 39,950 ரூபாயும். கட்டணமாக வசூலிக்கின்றனர். மேலும் தகவல் பெற 7305858585 மற்றும் www.tourtimes.in என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம். இசையால் மனம் புத்துணர்ச்சி பெறட்டும், முகத்தில் புன்சிரிப்பு பரவட்டும். காற்றறைகளில் பாடல் ஒலிக்கும் நேரம் 7:44.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்று 8:02 பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி. சிவகங்கை மாவட்ட நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை பண்பலையில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு. ஒரு நல்ல பாடல் நாள் முழுவதும் முணுமுணுக்க வைக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காற்றலைகளில் இதோ.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. உங்களுக்கான அடுத்த உற்சாகமான பாடல் காற்றலைகளில் இதோ.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப் பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:03 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.

0: பாயிண்ட் நைன். கேட்க போறோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் கேட்க போறோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருக்க சிவகங்கை மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்த புத்தம் புதிய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் வரலாம். உங்களுடன் இணைந்திருப்பது அஜிதா மற்றும்
1: சங்கீதா.
0: வணக்கம் நேர்களே, இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் யார், எங்க இருந்தன் கேட்கலாம். வருக, வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை அனவடையான் தமிழ் செல்வன்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
2: ஜீமராசன் படத்துல இருந்து பாட்டு
0: கொடுத்தலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: நன்றி.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி. இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று தங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் மதுரை பண்பலையும் அன்பு அறிவிப்பாளரையும் வணங்குவது காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து சொக்கலிங்கம்.
0: வணக்கம் ஐயா, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: திரைப்படத்திலிருந்து நீலோத்தி என்ற பாடலை நீல நாராயணன் பண்டாலபுரம் சாமிநாதனுக்கு கொடுங்க.
0: இனிப்பில் வந்தமைக்கு நன்றி ஐயா. பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: இன்றைய பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: உள்ளங்கள் பள்ளமானார் நல்ல எண்ணங்கள் கொண்டு நிரப்புங்கள் என்று கூறி வணக்கம் போது இணைப்பு நிறுவது காரைக்குடி சாமிநாதன்மா.
3: வணக்கம் சார், சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாட்டு விரும்புறீங்க?
4: இந்த புலி படத்துல இருந்து ஏண்டி ஏண்டி என்ன தாக்குற அந்த பாடல் அனைவருக்கும் கொடுக்கணுமா?
3: நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கும் உங்கள் பாடல் காற்றடைகளில் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நேயர்களின் இந்த கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில். இன்றைய பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்து கொண்டிருக்கிறது. இனிப்பில் இணையும் அடுத்த நேயர்,
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அஜிதா சங்கீதா இருவருக்கும் வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்பது சிவகங்கை மாவட்டம் குண்டேந்திரப்பட்டி தவமணி அம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு விருப்ப பாடல்?
1: விருப்ப பாடல் மாஸ்க் படத்துல வந்து கண்ணுமூலி கத்தமுள்ளா உருவம் ரெண்டும் குருவை நல்லா அந்த பாடலாமா.
0: நன்றி ஐயா இணைப்பில் வந்தமைக்கு. இது உங்கள் பாடல் காற்றாலைகளில்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன்.
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: நாகை மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன விருப்ப பாடல்?
1: காட்டுமல்லி சாங்.
0: காட்டுமல்லி சாங் பாட்டு கேட்கலாமா? நன்றி, வணக்கம்.
1: கேட்கலாமா?

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களோடு பேசிட்டு இருக்கோம். அடுத்த இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். இளம் காலைப்பொழுதில் மனம் எங்கு மழை வீசிக் கொண்டிருக்கும் எமது மதுரை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து இக்பால். அம்மா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. இன்னைக்கு உங்களோட விருப்ப பாடல் என்ன?
2: அம்மா வந்து இட்லி கடையில இருந்து.
1: சரிங்கய்யா.
2: என் சாமி தந்தானே எல்லாமே, என் சாமி தந்தமே இந்த பாடல்மா.
1: சரிங்கய்யா, பாடல் கேட்கலாமா?
2: நன்றிங்கம்மா.
1: உங்கள் விருப்ப பாடல் காற்றலைகளில் இதுவும்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பாட்டு வேண்டுமா விருப்ப பாடல் நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் தாலுகா கோவந்திலிருந்து வி கே பட்டாஸ்கர்லேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: பண்பலை பாட்டு போடுங்க.
0: இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி ஐயா. உங்களுக்காக மற்றும் எல்லாருக்கும் காட்டளைகளில் பண்பலை பாடல் இதோ.

0: நேயர்களின் இந்த கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக. இனிப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் ஐயா. சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாடல் என்ன
1: இன்னைக்கு?
0: இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி ஐயா. உங்களோட பாடல் காற்றலைகளில் கேட்கலாம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சிவகங்கை மாவட்ட நேயர்கள் இணைந்திருக்கும் பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்,
5: ஹலோ
4: வருக, வணக்கம்.
5: வணக்கம்மா, நான் சிவகங்கை மாவட்டம் மானாமர் அருகில் கட்டுக்கோத்திலிருந்து அழகர்.
4: சொல்லுங்கய்யா, இன்னைக்கு உங்களோட விருப்ப பாடல் என்ன கேட்கலாம்?
5: அண்ணாத்த படத்துல இருந்துமா, நான் மதுரை இளைஞ பாட்டு கொடுக்கமா.
4: நன்றி ஐயா, இணைப்பில் இணைந்தமைக்கு உங்களோட பாடல் காற்றலைகள்.
6: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி பாட்டு வேண்டுமா? சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பங்கு கொண்ட தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்து தொடர்வது
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: எங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்த்து ஆஸ்பத்திரிக்குன்னார். எந்த ஆஸ்பத்திரிக்குன்னு? மாட்டு ஆஸ்பத்திரிக்குன்னார். என்ன விஷயம்னு? மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னார். அட பாவி, அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்காக போவாங்க அப்படின்னு ஆச்சரியமா. அட அது இல்லைப்பா, முதல்ல எங்கள் குடும்ப டாக்டர் தான் தேடிக்கிட்டு போனேன். அவர் அந்த நேரத்தில் அவர் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தூக்கிக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராம் சொன்னாங்க. அதனால் அங்கே போய் அவரை சந்தித்து விஷயத்தை சொல்லிவிட்டு வர்றேன்னார். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரையில் டாக்டர்கள் ரெண்டு வகை. நமக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை, நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை. இப்போ தான் எனக்கு தெரியும் இன்னொரு வகையான டாக்டர்களும் உண்டுங்கிறது. அது யாருன்னா பூச்சிகளுக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள், அதாவது பூச்சி டாக்டர்கள். வெளிநாடுகளில் அப்படிலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. பிரிட்டனில் யார்க்ஷயர் வட்டாரத்தில் ராதர்ஹாம் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு விலங்கியல் மருத்துவர், பேர் டாக்டர் லான்ஸ் ஜெப்சன். அவர் ஆஸ்பத்திரி வாசலில் பார்த்திங்கன்னா தினமும் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. கையில் கண்ணாடி குடுவை, தகர டப்பா இப்படி ஏதாவது இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் அவங்கெல்லாம். சிலந்தி பூச்சி, பல்லி, தேழு, பாம்பு இப்படி ஏதாவது இருக்கும். பொழுதுபோக்காக சில பேர் நாய், பூனை, கிளி, மைனா, புறா இப்படி ஏதாவது வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி இப்போல்லாம் தேழு, பல்லி, பாம்பு, பூச்சி இதையெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு புது ஃபேஷன். இப்போ கூண்டுக்குள்ளே டப்பாக்குள்ளே போட்டு வளர்க்குறது, அதுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுதுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட வந்துட வேண்டியது, இப்படி இந்த பழக்கம்லாம் நிறையா வந்துட்டுது. ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் கூட இவங்கக்கிட்ட வைத்தியத்துக்கு வருதான். சிலந்திகளில் செங்கால் சிலந்தின்னு ஒரு வகை. மத்திய அமெரிக்க காடுகளில் இது அதிகம். சிலந்திகள்லேயே ரொம்ப விலை உசந்தது இந்த ரகம்தான். கால்களில் சிவப்பு கோடுகள் இருக்கும். இந்த இனம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சர்வதேச விதிகளின்படி இவற்றின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதனால் இதை வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளேயே இனவிருத்தி மூலமாக பெருக்கி விற்பனை பண்ணிட்டு வராங்களாம். அந்த வகை சிலந்திகள் தான் இப்போ வைத்தியத்துக்கு அதிகமாக வருதான். சரி, இதுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுறாங்க? முதல்ல அதை வந்து குளிர்பதன பெட்டியின் வழுவழுப்பான சுவரில் விட்ட உடனே அதெல்லாம் மெதுவாக இறங்கி வரும். அப்போ அதன் நோயை கண்டுபிடிக்கிறது சுலபம். அப்புறம் அதுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளையோ வலி நிவாரண மருந்துகளையோ கொடுப்பாங்க. கால் உடைஞ்ச சிலந்திகளுக்கு பசையை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சில சிலந்திகளுக்கு உடஞ்ச காலை எடுத்துட்டால் புதிய கால் வளர்ந்துடும். சிலந்திகளை வந்து மனிதர்கள் கையில் எடுக்கிறப்போ அது பயந்து போய் கீழே குதிக்குது, அதனால் கால் உடஞ்சி விடுது, இல்லைன்னா வயிறு சேதமடையுது. அந்த நிலைமையில் வர்ற சிலந்திகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுறாங்களாம். பார்த்தீங்களா பூச்சிகளுக்கு வந்த வாழ்வே. நம்ம ஊர்லேயும் வீடுகளில் பூச்சிகள் வளர்க்குறது உண்டு. ஒருத்தர் வந்தார், எனக்கு 3000 கரப்பாம்பூச்சி அவசரமாக தேவைப்படுது, எங்கே கிடைக்கும்னு கேட்டார். கரப்பாம்பூச்சியா, அது என்னத்துக்குன்னு கேட்டோம். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நான் குடியிருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண போகிறேன், வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்கிறாருன்னா

0: இந்த வீட்டுக்கு நான் குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் விட்டுட்டு போகணும்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், அதனால தான் கேட்டேன் அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: நேரம் 8:54. நேயர்கள் இனி கேட்கலாம் திரைசை பாடலாக, தீராத விளையாட்டு பிள்ளை படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டுருக்குங்க. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு வெல்வோம் இனி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாமிநாதன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். நிகழ்ச்சி காலை 11:02. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பு தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் வரலாம். தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி இசைக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:02. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரம் இல்லை. ஆக்சிலேட்டர் மிதிக்க இசை ஏறுது, டிரைவ் டைம் பீச்சில் டிராஃபிக் மாறுது. ஆம் நேர்களே, நம்ம கேட்க இருப்பது டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரம் இல்லை. எல்லாரும் பரபரப்பாக ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு போயிட்டு இருப்பீங்க. அதோட நம்ம பண்பலையோட பீட்ஸான சாங்கை கேட்டுக்கிட்டு பயணம் பண்ணுங்க. சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க, ஹைட்ரேட்டாக இருங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இந்தியன் 2 திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1 ட்ரை டைம் பீச் காத்திருக்க நேரமே நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் புது புது தகவல் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று ஜூலை 7 இன்று சினிமாவின் தொடக்கம் ஆமாங்க 1896 லூமியர் சகோதரர்கள் அவர்களோட 6 திரைப்படத்தை மும்பையில் திரையிட்டனர். இதுவே இந்திய சினிமா வரலாற்றின் முதல் திரையிடல். தொடர்ந்து கேட்கலாம் வைராஜாவை திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 9:12 கேட்டுக்கிட்டு இருக்கோம் டிரைவ் டைம் பீச், காத்திருக்க நேரம் இல்லை. நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பாரத பிரதமர் அவர்களின் நலத்திட்டங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று நாம் கேட்க இருக்கிறது பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் PM மத்ஸ்ய சம்பட யோஜனா. இத்திட்டத்தின் நோக்கம் இந்தியாவில் மீன்பிடி துறையின் நிலையான மற்றும் பொறுப்பான வளர்ச்சியை ஏற்படுத்த நீலப்புரட்சி அதாவது ப்ளூ ரெவல்யூஷன் உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். மேலும் இத்திட்டத்தில் மானியமாக பொதுப்பிரிவினருக்கு 40% மற்றும் பெண்கள் SC ST

0: பிரிவினருக்கு 60% வரை நிதி மானியமாக வழங்கப்படுகின்றது. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பிரதமரின் மீன்வளத் திட்டம். இத்திட்டத்தின் பயன்கள் மீன் வளர்ப்பு குளங்கள் அமைத்தல், பயோ பிளாக் தொட்டிகள், குளிர்பதன வாகனங்கள் மற்றும் ஐஸ் ஆலைகள் அமைக்க மானியம் கிடைக்கும். இத்திட்டத்தில் இணைய தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தின் வழியாகவும் உங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மீன்வளத்துறை அலுவலகத்தின் தங்கள் திட்ட அறிக்கை மூலம் விண்ணப்பிக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் புஷ்பா திரைப்படத்திலிருந்து.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா.

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, 103.3.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் காலை 9:20.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 9:21. நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீச். காத்திருக்க நேரம் இல்லை. தினமொரு தகவலோடு இன்று ஜூலை 7, சுதந்திர இந்தியாவின் முதல் பன்னோக்கு திட்டமான இந்தியாவின் மிக முக்கிய நீர்மின் திட்டம் தாமோதர் பள்ளத்தாக்கு கழகம் மின்நாளில் நிறுவப்பட்டது. தொடர்ந்து கேட்கலாம் ஹண்டர் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். டிரைவ் டவுன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனில் பாதி அளவு பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிற பிளாங்க்டன் என்ற தாவரத்தினால்தான் கிடைக்குது. தொடர்ந்து கேட்கலாம் கருடன் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீச். காத்திருக்க நேரமில்லை. அட்டாக்கஸ் அலஸ் அப்படின்ற ஒரு பட்டாம்பூச்சி வேட்டையாடுறவங்கள்ட்டிருந்து தப்பிக்கிறதுக்காக அதோட தோற்றத்தை பாம்பு போல மாற்றிக்குமாங்க. அடுத்து கேட்கலாம் நட்பே துணை திரைப்படத்திலிருந்து.

நேர்களிருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. நம்மலாம் மழை பெய்யும் போது மண் வாசனை வருதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் வந்து பெட்ரிகோர். அது மண்ணில் இருக்கிற பாக்டீரியா மற்றும் தாவர எண்ணெயின் கலவையினால் ஏற்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் பில்லா 2 திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 9:42 நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெல்வோம் இனி. மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி. நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் பாடல் பைரவா திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் காலை 9:47. நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. டிரைவ் டைம் பீச், காத்திருக்க நேரமில்லை. மனிதன் உருவாக்கிய மிக பழமையான இசைக்கருவி எது தெரியுமா? புல்லாங்குழல் தாங்க. இது எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னா 40,000 வருஷம். இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஜெர்மனியில். இது எதனால செஞ்சதுன்னா கரடியின் எலும்புனால செய்யப்பட்டதுங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நானே வருவேன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 9:51. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரை டம்பீச் காத்திருக்க நேரமில்லை. கடல் வளத்தை பாதுகாக்க நம்ம நாட்டில் முதல்ல 3D பிரிண்டட் செயற்கை பவளப்பறைகள் எங்கே உருவாக்குனாங்கன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாங்க. தொடர்ந்து கேட்கலாம் லியோ திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 9:55 நேரங்கள் இருந்திருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்புலை 100.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 11:00 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெல்வோம் இனி. மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாமிநாதன் அவர்களுடன் நேர்முக உரையாடுகிறார் RP பரிமலா தேவி. நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து கேட்கலாம் கூலி திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாண்டிஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 தொடரில் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி நேர்களே, நேற்று நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க, நம்ம கூட ஓய்வு பெற்ற நிர்வாக பொறியாளர் தமிழ்நாடு குருசை மாற்று வாரியத்தை சேர்ந்த பாண்டியராஜன் சார் வந்து பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்திருந்தாங்க. அவங்க மீண்டும் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரு அரை மணி நேரம் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. அதே நேரத்தில் பல பாடல்களையும் பாடி காட்டி நமக்காக கேட்க போகிறோம். கேட்டலாம், மீண்டும் வரவேற்கின்றோம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: முதல்ல நம்ம வந்து ஒரு நல்ல பாடல் கேட்டு வந்துருமா?
3: உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிறு குழந்தைகளுக்காக நல்ல ஒரு சிந்தனையை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சம்.
2: அப்படி சொன்னா போதுமா? எங்களுக்கு பாடணும்ல.
3: பாடலாம். அப்புறம் நேர்கள் வந்து எந்திரிச்சு வெளியே
2: அப்படிலாம் போக மாட்டாங்க, அவங்கள ரசிச்சு கேட்பாங்க எங்களை மாதிரியே.
3: சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: சூப்பர் சார், இதோ பாடல் உங்களுக்காக கேட்டுட்டு வந்துருங்க. அடுத்து இன்னும் நிறைய பேச காத்திருக்கோம்.

0: மீண்டும் இணைகிறோம் நேர்களே, ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாண்டியராஜன் சார் நம்ம கூட வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில நீங்க வந்து இந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன், அதை வந்து இப்ப இருக்க எல்லாருமே பின்பற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா எந்த விஷயங்களா?
1: உழைப்பு வந்து நான் கத்துக்கிட்டது. என் தகப்பனார் வந்து எங்களுக்கு முதல் குருன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நேரடியாக நான் முறையில வந்து நான் இன்ஜினியரிங் காலேஜில் சேரல. அந்த காலத்தில் வந்து வெறும் 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கும் தமிழ்நாடு மொத்தத்துக்குமே. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உழைச்சி எப்படியாவது இன்ஜினியர் ஆகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்னதை நம்ம மனசில் வச்சுட்டு அப்போ பிஎஸ்சி தான் என்னால் சேர முடிச்சது. பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஏஎம்ஐன்னு சொல்லி ஒரு கோர்ஸ், அது ரொம்ப டஃப்பான கோர்ஸ். அது அந்த கோர்ஸை தனிப்பட்ட முறையிலேருந்து படித்தோம். இன்ஜினியரிங் காலேஜுக்கு நான் போனது வந்து ஒன்லி எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும்தான். அது எல்லாமே நான் வந்து வெளியே இருந்து படித்ததான். ஐ குவாலிஃபைடு மை செல்ஃப் அஸ் அ ப்ரொஃபஷனல்.

0: அப்போ வந்து ஒரு இளங்கலை அறிவியல் படித்திருந்தாலும் நீங்கள் தான் உங்களை வந்து உழைப்பின் மூலமாக ஒரு பொறியாளராக மேம்படுத்திக்கிட்டீங்க.
1: டெஃபினட்டாக
0: அந்த வகையில் உழைப்பு தான் நீங்கள் சொல்லுவீங்க.
1: உழைப்பு தான் மெயின்.
0: ஓகே சார், சூப்பரான கருத்து சொன்னீங்க. பாடல் கேட்டு தந்துருமா? இந்த வாட்டி இப்படி வச்சுப்போம், நீங்கள் படம் பேர் சொல்லி பாட்டு சொல்ல வேணாம், நீங்கள் பாடிடுங்க, அதை நாங்கள் அப்படியே போட்டுறோம்.
1: பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம்,
0: அதிசயமே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நிர்வாக பொறியாளர் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை சேர்ந்த ஐயா பாண்டியராஜன் அவர்கள் தான் நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியில் பல தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். இப்போ நான் எப்படி சொல்றேன், நீங்க வந்து 60கள் சேர்ந்த ஒரு இளைஞர் அப்படிதானே சார்?
1: எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்
0: எடுத்துக்கலாம் இல்லை, நீங்க ஒரு இளைஞர் என்ன சார்? இப்போ வந்து அந்த காலம் மாறி இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த காலத்துல விஷயங்கள் இருக்கும், இப்போ வேற மாதிரி மாறி இருக்கு, அந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஏன்னா இப்போ வந்து ஏஐன்னு வந்துருச்சு, டெக்னாலஜி போன் எல்லாம் மாறிடுச்சு, தகவல் பரிமாற்றம் வேகமாயிருச்சு, இதை வந்து நீங்க கண்கூட பார்த்த ஒரு மனிதர்.
1: ஆமா ஆமா,
0: அது எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: சென்னையில வந்து அப்ப 1985 எல்லாம் வேலை பார்க்கல, ஒரு எஸ்டிடி பூத்துக்கு போய் வீட்டுக்கு போன் பண்ணுவோம், ஒரு சில நிமிஷங்கள்ல பேசி முடிச்சிருவோம், 10 ரூபாய்க்கு மேல வந்துடும். 10 ரூபான்றது அப்ப ஒரு பெரிய அமௌண்ட், இப்ப ஒரு சாப்பாடே 5 ரூபா தான் அப்ப ஹோட்டல்ல.
0: அப்ப கண்டிப்பா பெரிய,
1: ஆமா பெரிய அமௌண்ட், கிடுக்கிட்டுன்னு ஓடிடும். அது அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டிடி பூத்துல போய் நம்ம பேசல, மினிமம் சார்ஜ் ஃபர்ஸ்ட் 2 ரூபா ஆயிரும், அதுக்கப்புறம் ஓடும் நிமிஷத்துக்கு, கட கட கட கட செகண்ட்ஸ்ல ஓடும். எவ்வளவு செகண்ட்ஸ் நம்ம பேசுறோமோ அவ்வளவு செகண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி காசு வரும். அதனால வந்து ரொம்ப குயிக்கா வேகமா பேசி டக்குன்னு வச்சிருவோம்,
0: காசுக்கு ஏதாவது பேச்சு மாதிரி அப்படின்றாங்க. அந்த மாற்றம் வந்து உங்களை வியக்க வைக்கிறது,
1: வியக்க வைக்கிறது
0: கண்டிப்பா சார். சூப்பர். இப்ப என்ன பாடல்?
1: குடியிருந்த கோயில் படத்துல இருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு அப்படின்ற பாடல் கொஞ்சம் நல்லா இருக்கும்.

வரும் வரும் வரும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

மீண்டும் இணைகிறோம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பாண்டியராஜன் சார் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இப்போ வந்து நிறைவாக வந்து நான் கேட்க விரும்புகிறது, நீங்கள் சொன்னதில் வச்சு நான் கேட்குறேன். எப்படின்னா, ஒரு 9வது படிச்சிருந்த ஒரு சின்ன பையன் ஒரு பேப்பர் இதெல்லாம் வச்சு ஒரு பின் ஹோல் கேமராவை செஞ்சு பார்க்குறாரு. அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் ஒரு மக்கள் பணியில் ஈடுபட்டு

0: மக்களோட வீடுகளை மாற்றி அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தராரு. இப்படி நடந்த இந்த மாற்றத்தில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க உங்கள் வாழ்க்கையை இந்த இடத்துல?
1: இதெல்லாம் இறைவன் கொடுத்த கொடைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து என்னுடைய உழைப்பு மாத்திரம் காரணம்னு சொல்ல முடியாது. என்னை சுற்றி இருந்த குடும்பத்தார்கள் அனைவருமே வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. குடிசை மாற்று வாரியத்தில் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி வந்து உஷாராணின் பேர், அவங்க வந்து எனக்கு எல்லா வகையிலுமே வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா வந்து குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர், எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகல. ஒரு முறை மட்டும்தான் நான் வந்து திருச்சி போகல, ஃபேமிலியோடு போனேன். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், என்னுடைய முதல் குழந்தைக்கு வந்து படிப்பு பாதிப்பு வந்துருச்சு. அதனால் அப்புறம் சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மதுரையிலேயே ஓரளவுக்கு இருக்க வச்சுட்டு நான் மாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் சுற்றி சுற்றி வேலை பார்த்துட்டு வந்தேன். அப்போ என்னுடைய குடும்பத்தை வந்து ஒரு பயங்கரமாக வந்து பார்த்துக்கிட்டது என்னுடைய மனைவி தான்.
0: அப்போ என்ன இந்த தருணத்தில் அவங்களுக்கு
1: மிகப்பெரிய நன்றி சொல்லணும், நியாயமாக.

0: சூப்பர் சார், ஒரு இசை கச்சேரியில் வந்து அமர்ந்த ஃபீல் எனக்கு வருது. ஒரு 10 பாடல்கிட்ட நீங்கள் பாடி காமிச்சிட்டீங்க. ரொம்ப பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்ககிட்ட சொன்னீங்க. உங்கள் சிறு வயதில் என்னென்ன நடந்துச்சு, உங்கள் இளம் வயதில் எப்படி வேலை கிடச்சிச்சு, பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நிலையத்துக்கு வருகை புரிந்து உங்கள் தகவல்களை பகிர்ந்துக்கிறது. நன்றி சார்.
1: நன்றி. நன்றி. ஓகே. நேயர்களுக்கும் நன்றி. உங்கள் நிலையத்தாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது விருப்பகானங்கள் பகுதியில் விருந்தினர் விருப்பம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய ஓய்வு பெற்ற நிர்வாக பொறியாளர் பாண்டியராஜன் அவர்கள். உடன் உரையாடியது அன்பு அறிவிப்பாளன் முத்துசெல்வம். நன்றி நேர்களே.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 10:30. நேயர்கள் இசையோடு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் ஒரு படப்பாடல்கள். நிலையத்தில் இருந்து சிவசங்கரி. இன்னைக்கு விக்ரமன் இயக்கத்தில் மாதவன், ஜோதிகா, ஸ்ரீதேவி, விஜயகுமார் நடிப்பில் 2003 வெளிவந்த பிரியமான தோழி திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிக்கவிருக்கும். இந்த படத்திற்கு இசையமைத்தது எஸ் ராஜ்குமார் அவர்கள். இந்த படத்திற்கு பாடல் எழுதியது பா விஜய். வானம் என்னங்க வானம், நம்பிக்கையோடு இருந்தா அந்த வானம் நம் கைவசம்னு சொல்ற மாதிரி ஹரிஹரன் குரல்ல முதல் பாடல் கேட்டறலாம்.

உருபட பாடல்கள் நிகழ்ச்சியில பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடலாக பூங்காற்றில் கவிதையும் கே எஸ் சித்ராவின் தேன் குரலும் இணைந்தால் பாடல் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும்.

காதலி பெண்ணா இல்லை தேவதையா இல்லை ஓவியமானு காதலன் குழம்பினால் எப்படி இருக்கும்? உன்னிமேனன் கல்பனா ராகவேந்தர் குரலில் இப்படி ஒரு பாடலாக கூட இருக்கக்கூடும்.

0: நேரம் காலை 10:46 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வலம் வர காத்துட்டே இருக்கு. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு வெல்வோ மினி. நேர்முக நிகழ்ச்சியாக வலம் வரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுவாமிநாதன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் RP பரிமலாதேவி அவர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னெடுப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 ஆகிய எண்களில் வரலாம். காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு வெல்வோ மினி.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. மான் குட்டி போல காதலி துள்ளி ஓடினால் காதலனுக்கு பாட்டு வராமல் என்ன செய்யும்? இனி கேட்கலாம் ஹரிஹரன் சுஜாதா குரலில் இனிமையான பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் ஒருபட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒருபட பாடல்கள்ல நாம கேட்கிற படம் எது அப்படின்னா பிரியமான தோழி. காதலி எந்த தேசத்தில் பிறந்தவளோ இந்த தேவதை என நாயகன் யோசிக்க ஹரிஹரன் குரலில் ஒரு பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம கேட்ட படம் பிரியமான தோழி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியான்டோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷ் ஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கல்லை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 11:02:25 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு வெல்வோமினி. நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறார் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாமிநாதன் அவர்கள். நேர்முகத்தில் அவருடன் உரையாடுகிறார் RP பரிமலாதேவி அவர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25:30:170 மற்றும் 25:30:171 ஆகிய எண்களில்.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சியாக மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாமிநாதன் அவர்களோட தான் இன்றைய நேர்முகம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் என்னென்ன இருக்குது, இயக்குநரகம் சார்பாக என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இப்போ பயன்பாட்டில் இருக்குது, இதை பற்றிய உங்களோட சந்தேகங்கள் என்ன அப்படின்றதற்காக பதிலளிக்கவும், அதே சமயம் நம்ம இப்போ நடைமுறையில் இருக்கிற நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்றது குறித்தும் தான் இன்றைய கண்ணாடி மாளிகை உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ முக்கியமாக எல்லாருக்கும் வந்து எதிர்பார்க்கிறது, ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கான அந்த அடையாள அட்டை, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள்.
2: மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைங்கிறத வந்து அதை வச்சு தான் நம்ம அரசு சலுகையில் பெற முடியும். மதுரை மாவட்டத்தில் வந்து நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏற்கனவே புக்கு கொடுத்துட்ருந்தோம், இப்போ அதை நிப்பாட்டிட்டோம். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து UDID கார்டு என்று சொல்லக்கூடிய தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை கொடுத்துட்ருக்கோம். அது யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு. இதை வாங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவோம்னா, நேரடியாக ஒவ்வொரு வாரமும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த முகாம் நடக்குது. இந்த முகாமில் வந்து கலந்துக்கிட்டாக்க டாக்டர் வச்சு பரிசோதனை பண்ணி அன்றைய தினம் அவங்களுக்கு ஆதார் கார்டு வச்சு அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி UDID கார்டு டாக்டர்ஸ் பரிசோதனையோடு கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அரசு சலுகையில் வாங்க முடியும்.
1: இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை அப்படின்றது ஒன்று இருக்கும்போது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கான நலத்திட்டங்கள் கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது?
2: மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வந்து அந்த UDID கார்டு தான். UDID கார்டை வச்சு தான் அவங்க வந்து சலுகைகள் வாங்க முடியும். டைரெக்டாக வந்து மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பாகவும் நாங்கள் நலத்திட்டங்கள் உதவி வழங்கிட்டுருக்கோம். இதில் வந்து இதர துறையிலையும் வந்து பல்வேறு துறைகளில் சலுகைகள் வழங்கிட்டுருக்காங்க. குறிப்பாக வந்து வருவாய்த்துறையில் வந்து இலவசமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்டா வழங்குறது, அதே போல் வந்து ஊர வளர்ச்சி துறையில் வந்து பசுமை வீடு திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கறது, அதே போல் வந்து அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறது, இது மாதிரி பல்வேறு திட்டங்களை சலுகைகளை பெறணும்னா அந்த UDID கார்டு இருந்தால் தான் பெற முடியும் மேடம்.
1: இப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போது சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முக்கியமாக இப்போ சின்ன குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள கண்டறியணும், அதற்கப்புறம்தான் அவங்களோட குறைபாடு என்ன அப்படின்னு கண்டறிந்து அதற்கான நிவர்த்திகளை செய்ய முடியும். அப்படின்னும் போது அது ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படணும். அப்படி இருக்க அந்த பயிற்சி நிலையங்கள் என்னென்ன இருக்குது, இந்த பயிற்சி நிலையங்களோட செயலாக்கங்கள்லாம் என்னென்ன இருக்குது?
2: மாற்றுத்திறனாளிகளை வந்து நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து மேலும் வந்து அந்த பாதிப்பு அதிகமாகாமல் தடுக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம மதுரை மாவட்டத்தில் வந்து ஆரம்பகால பயிற்சி மையங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் இருக்குது, நம்ம ஆரம்பகாலத்திலே அதை வந்து கண்டறிஞ்சிடலாம். அது மாதிரி கண்டறிஞ்சவங்களுக்கு பயிற்சி மையங்களை வந்து நம்ம செயல்படுத்தி அந்த மேலும் வந்து அந்த பாதிப்பு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து ஆரம்பகால பயிற்சி மையம் போது மன வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்களுக்கு மதுரையில் வந்து நம்ம நத்த ரோட்டில் அன்பகம் மன வளர்ச்சி குன்றியோருக்கான பள்ளி இருக்குது, அந்த வளாகத்தில் நம்ம ஆரம்பகால பயிற்சி மையம் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இருக்குது. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகள்னு சொல்லி இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அறிவுசாருக்குடைய குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இந்த மையத்தில் பயிற்சிகள் கொடுத்து மேலும் வந்து அவங்களுக்கு தேவையான அறிவு திறனை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை அந்த மையத்தில் கொடுக்குறோம். அதே போல் வந்து நம்ம செவித்திறன் பாதிக்கப்பட்டவங்க குழந்தைகளுக்கும் நம்ம ஆரம்பகால பயிற்சி மையங்களை மதுரையில் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து லியோனார்டுன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது, காது கேளாதோர் இருக்குது, அந்த பள்ளியில் இந்த ஆரம்பகால பயிற்சி மையங்கள் செயல்படுது. இதில் வந்து 5 வயதுக்கு குறைபா கீழ்பட்ட குழந்தைகளை வந்து நம்ம வந்து அந்த பயிற்சி மையத்துக்கு வர வச்சு தேவையான அந்த ஆரம்பகால பயிற்சிகளை நம்ம வந்து கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். அதே போல் வந்து ஆர்டிசம்

0: பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் நம்ம ஆரம்பகால பயிற்சி மையம் இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து பிளட்ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ இருக்காங்க, அந்த நிறுவனம் மூலம் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இதே போல் ஆரம்ப காலத்திலே நம்ம வந்து இந்த குழந்தைகளை கண்டறிஞ்சு பயிற்சி மையத்தில் பயிற்சி மையத்துக்கு வர வச்சு பயிற்சிகள் கொடுக்குறோம். இது அணியில் வந்து இப்போ உரிமைகள் திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. இந்த உரிமைகள் திட்டத்தில் வந்து என்னென்னா, ஒரு நம்ம மதுரை மாவட்டத்தில் வந்து ஒரு 21 வட்டாரங்களாக பிரித்து அந்த 21 வட்டாரங்கள்லேயே நம்ம வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம். அந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து நம்ம அங்கே வந்து தசை பயிற்சியாளர்கள், அதே போல் வந்து சிறப்பு பயிற்சி பெற்ற சிறப்பு ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் நியமனம் செஞ்சு அங்கேயே அந்த குழந்தைகள் பயன்பெறுவதற்கு நம்ம ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஏற்கனவே வந்து கோட்ட அளவிலான ஒரு பயிற்சி மையம் வந்து மேலூரில் துவங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு 3 மையங்கள் வந்து இப்போ விரைவில் இன்னும் ஒரு வாரத்தில் துவங்கப்பட இருக்கிறது. மீதி வந்து ஒரு 3 கோட்ட அளவிலான ஒரு பயிற்சி மையங்களும், அதே போல் வட்டார அளவிலான ஒரு 18 பயிற்சி மையங்களும் ஒரு 3 மாதத்திற்குள்ள நம்ம வந்து அந்த பயிற்சி மையங்களை துவங்க இருக்கிறோம். இந்த பயிற்சி மையத்துக்கு வந்தாக்கா அவங்களுக்கு தேவையான ஆரம்பகால பயிற்சிகளை வந்து இந்த மையத்தில் பெறலாம்.
1: அதாவது வெல்வோம் இனி அப்படின்னு சொல்லும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன இப்போ செயல்பாட்டில் இருக்குது, அது குறித்த சந்தேகங்களை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார்.
1: சொல்லுங்க உங்களோட சந்தேகத்தை சார்ட்ட கேளுங்க.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க மேடம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான், பார்வையற்ற மாற்றுத்திறனாளி.
0: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து திறன்பேசி வந்து 2021 வாங்கினேங்க ஐயா.
0: சரி.
2: அந்த திறன்பேசி வந்து செயலிழந்து போச்சு, ரிப்பேரா போச்சு. மறுபடியும் வந்து அப்ளை பண்ணா கொடுப்பாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பேருந்துல பயணிக்கின்ற போது துணைக்கு வருகின்றவர்களுக்கு வந்து அந்த அடையாள அட்டையினுடைய முதப்பக்கத்தை நான் எனக்கு கொடுத்துட்டு அடுத்தது அவங்களுக்கு ஒரு ஃபார்மை கொடுக்குறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது செல்லாது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து டாக்டர் சர்டிபிகேட் வந்து தனியா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அட்டாச்சது இல்லை. அதை எடுத்து கொடுத்தாலும் சில நடத்துனர்கள் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க ஐயா.
0: அதாவது வந்து அந்த நம்ம கைபேசிங்கிறது வந்து 5 ஆண்டு முடிஞ்சா நம்ம வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் 2021 வந்து நீங்கள் வாங்கியிருந்தது வந்து சரியான தகவல் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த 5 வருஷம் இப்போ முடிஞ்சிருச்சு. அதாவது ஆக்சுவலாக 2021 வந்து நீங்கள் இதே வந்து ஜூன் மாதம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அந்த ஜூன் மாதத்தோட உங்களுக்கு 5 ஆண்டு முடிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து அந்த கைபேசி பெறுவதற்கு தகுதியானவங்க. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து சொன்னது என்னென்னா, அந்த பேருந்து பயணச்சலுகை பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து பேருந்து பயணச்சலுகைக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்போம். அதில் வந்து கார்டு வந்து முதல்லலாம் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஒரு பஸ் பாஸ் வந்து நம்ம அட்டை வாங்கி கொடுப்போம். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இப்போ அந்த ஆன்லைனில் கார்டு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அந்த வந்து நீங்கள் பெற்றோர் வந்து அந்த கூட பிரயாணம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு படிவத்தில் வந்து நம்ம மருத்துவர் வந்து இவங்க கூட போகணுங்கிறத சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களு கூட போகிறவங்களுக்கும் நம்ம பேருந்தில் வந்து சலுகை இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா உங்கள் அருகாமையில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த நாங்கள் எஸ்சிடிசிலையோ அல்லது எந்த கார்பரேஷன்லையோ அந்த இதில் பேசி உங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்போம்.
1: அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறை அப்படின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்குது. நீங்கள் அங்கே அணுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதான் சார் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடுவோம். வணக்கம்.
3: வணக்கம். மகாஷ் மான் குடித்துறை.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கள். முதல்ல என்னுடைய தங்கச்சி பேரை ஒருத்தர் ஆண்டிஸ்டர் இருக்காரு, தான் இருக்காரு, நடப்பாரு பேசலை. அவருக்கு ஸ்கூல் மாதிரி இருக்கா, எங்க வரலாம் எப்படின்றது தெரியணும். மற்ற இங்க வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட்ல இங்கே வந்து மதுரையில் எங்க இருக்கு, என்ன சலுகைகள்லாம் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் சொன்னாங்க.
0: மதுரையில் வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அதில் புது கட்டடத்தில் வந்து கீழ்த்தளத்தில் நம்ம அலுவலகம் செயல்படுது. நீங்கள் வந்து இப்போ ஏன்னா உங்கள் தெளிவாக வந்து என்ன குறைபாடுங்கிறத வந்து உங்களாலேயும் அதை முடிவு பண்ண முடியாததுனால நாங்கள் இப்போ உடனே விளக்கு கொடுக்க முடியல. நேரடியாக நீங்கள் அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா நான் அந்த குழந்தைய வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அது என்ன மாதிரி அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்குது, அது வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுதோ நாங்கள் அதை வந்து செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம். நீங்கள் அலுவலகத்தில் நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.
1: அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும்போது அதாவது முறையான அந்த அடையாள அட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் சிறந்ததாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் பத்மாவதி பேசுகிறேன் மேடம், 3 மாவடியிலேருந்து.
0: சொல்லுங்கள் மேடம்.
4: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். சொல்லுங்கள் மேடம்.
4: மேடம் சார், நான் வந்து முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து

0: சார், அங்க இருந்து இந்த அடையாள அட்டையை வச்சு இந்த ஓஏபி இதெல்லாம் வாங்கினோம் சார்.
1: சரி சொல்லுங்க.
0: பழையபடிக்கு இப்ப அங்க இருக்கிற முடியாத சூழ்நிலை வந்தோம்னா அங்க மதுரைக்கு வந்துட்டா சார், அதே அட்டையை வச்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாத்தணும். நீங்க தனித்து அடையாள அட்டை வாங்கணும், இந்த மாதத்துல உள்ளது இங்க செல்லாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதான் கேட்கறேன் சார்.
1: இப்ப உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து எந்த முகவரியில வச்சிருக்கீங்க?
0: இப்ப மாத்தி ஆதார் கார்டு எல்லாம் மாத்தியாச்சு சார்.
1: மாத்திட்டீங்களா? பழைய தூத்துக்குடியில
0: விண்ணப்பிக்கலாம்.
2: அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தான் இன்றைக்கி சார் சொல்லிகிட்ருக்காங்க. அதற்கேற்ற நடைமுறைகள் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சி வாயிலாக கேட்டு தெரிஞ்சுட்டு அதற்கான விடை என்ன அப்படின்றத கண்டிப்பாக இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். வெல்வோம் இனி அப்படின்னு சொல்லும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை கண்டறிய அவர்களுக்கான அந்த ஆரம்ப நிலை பயிற்சி நிலையங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்றத சொல்லிகிட்டு இருந்தீங்க சார். அதை வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எப்படி இந்த குழந்தைகளை நீங்கள் கண்டறியறீங்க?
1: நம்ம வந்து மதுரை மாவட்டம் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் வந்து இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் இருக்குது. அந்த மையத்துக்கு போனாக்க நம்ம வந்து ஆரம்ப நிலையிலே அந்த குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு இருக்குங்கிறத கண்டறிஞ்சிடலாம். அங்கே டாக்டர்ஸ் வந்து டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம யூடிஐடி கார்டுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறவங்களுக்கு வீடு ஐடி கார்டு நம்ம கொடுத்துருவோம். இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம அரசு நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்ருக்கோம்.
2: அதாவது ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த குழந்தைகள் பிறந்த உடனேயே அவங்களுக்கான குறை என்ன அப்படின்றத வந்து இப்போ கண்டறிகிற நிலைமைக்கு நம்மளோட மருத்துவ நிலை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும்போது ஆரம்ப நிலையிலே கண்டறிகிறது அப்படின்றது ரொம்ப சிறந்தது. ஏன்னா அவங்களுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவர்களுக்கான ஒரு நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆரம்ப நிலை பயிற்சி நிலையங்கள் எங்கே இருக்குது, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. அதற்கேற்ற உதவிகள் கிடைக்கும் அப்படின்றது தான் சாரும் சொல்லி இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாமிநாதன் அவர்கள் தான் பங்கெடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களை, நீங்களும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று சொல்லும்போது பகல் நேர பராமரிப்பு இல்லங்கள் அப்படின்றது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா இந்த டே கேர் சென்டர் அப்படின்றது வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து முக்கியமானது. இதை பற்றி சொல்லுங்கள்.
1: பகல் நேர பராமரிப்பு மையங்கிறது வந்து நம்ம வந்து தசை சதவீதம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம வந்து மதுரையில் வச்சுருக்கோம். இந்த மையத்தில் வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து மையத்துக்கு வந்தாக்க நேரடியாக வந்து அவங்களுக்கு தசை பயிற்சிகள் கொடுத்து அந்த மேலும் வந்து அந்த தசைகள் வளர்ந்து வளர்ச்சி அடைவதற்கான அந்த பயிற்சி மையத்தில் வழங்கப்படுகிறது. அந்த மையத்துக்கு வர முடியாதவங்களுக்கு நம்ம வந்து ஹோம் பேஸும் போய் தசை பயிற்சிகள் நம்ம வந்து வழங்குகிறோம். இந்த இதே மாதிரி இப்போ நம்ம வந்து அந்த ஒரு உரிமைகள் திட்டத்தில் வந்து நம்ம ஒரு 21 மையங்கள் வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த மையத்துலேயும் வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து ஒரு இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் வந்து அதை வந்து துவங்கிடுவோம். துவங்கிட்டால் அந்த மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கே வந்து தசை பயிற்சிகள், அறிவுசார் குறைபாடு உள்ளவங்களுக்கு அறிவுத்திறன் மேம்படுவதற்கான பயிற்சிகள், அந்த பயிற்சிகள் வந்து அந்த பகல் நேர காப்பகத்தில் நம்ம வந்து கொடுத்துருவோம். இது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் செய்யக்கூடிய சலுகைகள். அது அணியில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு பள்ளிகள் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அறிவுசார் குறைபாடு உள்ளவங்களுக்கு நம்ம வந்து நேரடியாக கவர்மெண்ட் மூலம் மதுரையில் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து தனியார் அமைப்புகள் மூலம் வந்து தொண்டு நிறுவனங்கள் வந்து இந்த பள்ளியை துவங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசு வந்து மானியங்களை கொடுத்து ஊக்கப்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு மதுரை மாவட்டத்தில் 20-28 மேற்பட்ட அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான பயிற்சி மையங்கள் இருக்குது. ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்குது. அதே போல் வந்து பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளிகள் இருக்குது. அதே போல் செவித்திறன் பாதிக்கப்பட்டோருக்கான சிறப்பு பள்ளிகள் இருக்குது. இவங்க இந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த ஸ்கூலில் வந்து பயன்பெறலாம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.
0: அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்றது வந்து இருக்குது. இதில் அவர்களுக்கு தேவையான என்னென்ன பயிற்சிகள், அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா பயிற்சிகளுமே இந்த பயிற்சி நிலையங்கள் வாயிலாக செய்யப்படுது அப்படின்றது தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க.
2: அவங்க ஓட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த கால் இயற்கை செயற்கை கால் வைக்கிறதுக்காக கேட்டாங்க எங்களை அலுவலகம்.
1: சரி, நீங்க வந்து நேரடியா மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டமா சொன்னீங்க?
2: ஆமா சார்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்க வந்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம்னு சொல்லிட்டு இருக்கு. அங்க போனீங்கன்னா நம்ம வந்து நீங்க முதலமைச்சர் காப்பி டேட்டா வச்சிருக்கீங்களா? முதலமைச்சர் காப்பி டேட்டா இருந்தா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னாக்க அளவு எடுத்துட்டு ஒரு 1 மாசத்துக்குள்ள அந்த கால் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி முதலமைச்சர் காப்பி டேட்டா இல்லைனாலும் உங்களுடைய ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா உடனடியாக வந்து அந்த முதலமைச்சர் காப்பி டேட்டாக்கு விண்ணப்பிச்சுட்டு உடனே அளவு எடுத்துருவாங்க. நீங்க வந்து 1 மாசத்துக்குள்ள அந்த சேர்க்கைகள் வாங்கிக்கலாம். இல்லை, நான் வந்து மதுரை அலுவலர், உங்களுக்கு தஞ்சாவூர் அலுவலகத்தில் தான் அந்த நம்பர் வாங்கணும். ஏன்னா நான் வந்து மதுரையில் வந்து வாங்கினா உங்களுக்கு அது சரியாக இருக்காது.

0: அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அந்தந்த மாவட்டத்துக்குரிய நல அலுவலர் இருக்காங்க. அதனால் அந்தந்த மாவட்ட நல அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாலே சிறந்ததாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பேசும்போது இந்த பராமரிப்பு இல்லங்கள், சிறப்பு குழந்தைகளுக்கான பராமரிப்பு இல்லங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதில் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் இந்த சிறப்பு பள்ளிகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதோட சேர்த்து இப்போ நிறைய அந்த ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்றதையும் வந்து நிறைய செய்கிறாங்க. இப்போ குழந்தைகளுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது?
1: அதாவது வந்து நம்ம அறிவுசார் குழந்தைகள் வந்து நம்ம வந்து சாதாரண குழந்தைகள் மூலம் நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது அந்த திறனாற்றல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக வந்து ஒரு சாம்பார் அணி தயாரிக்கிறது, மெழுகுவத்தி தயாரிக்கிறது, அல்லது வந்து நம்ம அந்த பேப்பர் கவர் தயாரிக்கிறது, அல்லது வந்து ஒரு அந்த பாக்கு மட்டையில் வந்து தட்டு தயாரிக்கிறது, இது மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
0: அதாவது அவங்க வந்து படிக்கிறது மட்டும் பத்தாது, படித்ததுக்கப்புறம் ஒரு அதாவது அவங்களும் சுயமாக நிற்கணும் அப்படின்றதுக்காக இந்த தொழில் வாய்ப்புக்கான பயிற்சிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். அதே சமயம் படிக்கும்போது அவங்களுக்கான கல்வி உதவித்தொகை என்னென்னலாம் கிடைக்குது?
1: மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம வந்து கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம். 1வதுலேருந்து 5வது வரையிலையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு கல்வி உதவித்தொகை 2000 ரூபா கொடுக்குறோம். அதே போல் வந்து 6வதுலேருந்து 8வது வரையிலையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு கல்வி உதவித்தொகை வந்து 6000 ரூபா கொடுக்குறோம். அதே போல் 9வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு கல்வி உதவித்தொகை வந்து 12000 ரூபா கொடுக்குறோம், 8000 ரூபா கொடுக்குறோம் சாரி. அதே போல் வந்து இளங்கலை பட்டம் பயில்கிற மாணவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு கல்வி உதவித்தொகை 12000 ரூபா கொடுக்குறோம். முதுகலை பட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு ஆண்டிற்கு கல்வி உதவித்தொகையாக 14000 கொடுக்குறோம். இதுக்கு அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, அருகாமையில் உள்ள இசேவை மையங்களில் போயிட்டு அதில் வந்து பல்வேறு துறைகள் இருக்கும், அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைங்கிறத செலக்ட் பண்ணிட்டாக்க அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் துறையில் என்னென்ன திட்டங்கள் இருக்கோ எல்லா திட்டங்களுமே அந்த வெப்சைட்டில் இருக்கும். அதில் வந்து இவங்க ஸ்காலர்ஷிப்புங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே போய் அந்த கேட்கக்கூடிய அந்த பேர் போன்ற அந்த விவரங்கள்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு அவங்க அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து படிக்கக்கூடிய பள்ளியிலேருந்து ஒரு கல்விச்சான்று பெற்று அதோட வங்கியினுடைய வங்கி பாஸ் புத்தகம் மற்றும் ஆதார் அட்டை அது யூடிஐடி கார்டு என்ற ஆவணங்களோட விண்ணப்பிச்சாங்கன்னா அவங்க கல்வி வீட்டுக்கே வந்து நம்ம வந்து கல்வி உதவித்தொகை அந்த ஆண்டு இறுதியில் அனுப்பி வச்சுருவோம்.
0: அதாவது கல்வி உதவித்தொகை அப்படின்றது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன, அதை எப்படி பெறணும் அப்படின்றத சார் சொன்னாங்க. அடுத்ததாக நேயர் ஒருத்தர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க
2: மேம். இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த டிசபிலிட்டி பெர்சன்டேஜ் குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு அட்டை, இதை பெற்றோர்கள் எப்படி வாங்கணும், அது எந்த இடங்கள்ல விண்ணப்பிக்கணும், அண்ட் அந்த டிசபிலிட்டி கார்டுக்கு தகுந்தாற் போலதான் மாணவர்களுக்கு பொதுவாக சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்குமா, அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த வகையான மாணவர்களுக்கு அந்த படிப்பு திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்ட அந்த கம்யூனிகேஷன், இப்ப செவி குறைபாடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரத்யேகமாக கல்வி திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கா, பார்வையற்றோர் மற்றும் செவித்திறன் குறைபாடு உடைய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான படிப்புகளை மாடர்ன் கல்வி முறையில கொடுக்குறாங்க, எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
1: மேடம், இப்போ நம்ம வந்து அந்த டிசபிலிட்டி கார்டு எப்படி வாங்குறத பற்றி கேட்டிங்க. இப்போ ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த முதல்ல வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்துலேயுமே ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த வெள்ளிக்கிழமையும் உங்கள் அருகாமையில் உள்ள ராஜாஜி அது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அல்லது மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இதற்கான முகாம் நடக்குது. அதில் புதன் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து அந்த டேட்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டாஃப் அங்கே வருவாங்க, அங்கே டாக்டர்ஸும் வருவாங்க, அங்கே உங்களுக்கு வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத உங்களுக்கு அளவீடு பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவீடு வச்சு தான் நம்ம வந்து அந்த யூடிஐடி கார்டு கொடுப்போம். அதில் வந்து ஆக்சுவலாக அந்த யூடிஐடி யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டுங்கிறது வந்து நீங்கள் 5% இருந்தாலும் 10% இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து எந்த பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு வந்து நாங்கள் அந்த யூடிஐடி கார்டு கொடுத்துருவோம். ஆனால் வந்து அரசு சலுகைகளை பெறணும்னா 40% இருக்கணும். அதில் சில சலுகைகளுக்கு வந்து கூடுதலாக பாதிப்பு இருக்கும்போது கூடுதலான சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. குறைஞ்சபட்சம் 40% இருந்தாக்க அரசு சலுகைகளை பெறலாம்.
0: அதே சமயம் சிறப்பு குழந்தைகளுக்கான படிப்பு இப்போ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் கேட்டாங்க. அதில் புது மாதிரியாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டு

0: பார்வையற்றோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயில் மெத்தடில் சிறப்பு பள்ளிகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த பிரெயில் புத்தகங்கிறது நம்ம பார்த்துருப்போம், அதில் வந்து புள்ளி புள்ளியாக வடிவமைக்கப்பட்ட அந்த பிரெயில் லெட்டர்ஸ் வந்து எப்படி படிக்கிறதுங்கிறது அந்த நம்ம சிறப்பு பள்ளியில் வந்து நம்ம பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளியில் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை இல்லாமல் வந்து பார்வையற்றோருக்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திலையும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பள்ளியில் நார்மல் ஸ்கூல்லேயே வந்து சேர்ந்து படிக்கலாம். அதேபோல் செவித்திறன் பாதிக்கப்பட்டவருக்கு சைன் லாங்குவேஜ் மூலம் நம்ம வந்து சிறப்பு பள்ளியில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த சிறப்பு பள்ளியில் வந்து அந்த சைன் லாங்குவேஜை வச்சு அந்த குழந்தைகளை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சிக்கிட்டு நல்ல தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று வருகிறாங்க. இது வந்து நிறைய சிறப்பு சலுகைகள் வந்து நம்ம அந்த சிறப்பு குழந்தைகளுக்கு இருக்குது.
1: அதாவது சிறப்பு பள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கேற்ற வகையில் பாடத்திட்டங்களும் சரி அவங்கள் பயிலும் விதமும் நிறைய இப்போ வந்து மாற்றங்களை கொண்டு அதற்கேற்ற வகையில் தான் சென்றிருக்கு. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், ரெண்டு பேருக்கும் வணக்கம். நான் ஜீவகன், மதுரை தவுக்கு சந்தையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: அகவிழி பார்வையற்றோர்னு ஒரு நிலையம் பார்த்தேன். அகவிழி பார்வை போறதுங்கிறது புறவழி ரெண்டு வேறுபாடு. ரெண்டாவது கேள்வி, ஆர்டிசத்துக்கு வந்து வலதுகார் சுண்ட பிடிச்சி இழுத்தா குணமாகும் சொல்றாங்க, இது ரெண்டும் சரிதானாயா?
0: இல்லை, தவறான தகவல். அகவிழி வந்து அந்த தொண்டு நிறுவனத்தின் பேர் தான், அந்த பார்வையற்றோருக்கான தொண்டு நிறுவனம் சொல்றீங்க, அப்படித்தானே?
1: லைன் கட் ஆயிடுச்சு. சரி, நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வானொலி
0: அந்த அதாவது வந்து அகவழிங்கிற அந்த நிறுவனம் வந்து பார்வையற்றோருக்கான துணை நிறுவனம், அது பேர். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் நீங்கள் கேட்டது வந்து என்னென்னா, ஆர்டிசம் குறைபாடு உள்ளவங்களுக்கும் கால் இழுக்கிறதுக்கும் சம்மதம் இல்லை. இது வந்து என்ன ஆர்டிசம் குறைபாடுங்கிறது வந்து அவங்க வந்து சாதாரண குழந்தையை விட அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும். கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஒரு நிலையாக வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பாங்க. அதுதான் வந்து அந்த வித்தியாசம். நீங்கள் சொல்கிறது வந்து சரியான தகவல் இல்லை. நன்றி.
1: அதாவது சில குறைபாடுகளுக்கு வந்து மருத்துவ ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை மருத்துவ ரீதியாக அணுகிறது அப்படின்றது தான் வந்து சால சிறந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கேற்றபடி செஞ்சோம் அப்படின்னா தான் நல்லது. இப்போ நீங்கள் நிறைய சிறப்பு கல்வி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை அப்படின்றத பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம்.
0: சொல்லுங்க.
1: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை சிவபோலன்.
0: சொல்லுங்க.
3: சொல்லுங்க. வண்டி கொடுக்கணும், திருவிழா கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு எடுத்துட்டு போகணுமா?
0: இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூட்டியாக நீங்கள் வாங்கணும்னு சொல்கிறது எதை சொல்கிறீங்க, மீன் பண்ணி சொல்கிறீங்க? ஸ்கூட்டி தானே?
3: ஸ்கூட்டி ஸ்கூட்டி எடுத்து போகிறாங்கல்ல,
0: அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விண்ணப்பம் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பணி செய்கிறீங்கன்னா, எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அதுக்கான ஒரு சான்று, அல்லது வந்து சுயமாக தொழில் செய்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு சான்று. இந்த சான்றை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த விண்ணப்பம் செஞ்சிடணும். அது விண்ணப்பங்கிறத நீங்கள் வந்து அலுவலகத்துக்கு நேரடியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அருகாமையில் உள்ள இசேவை மையத்திலேயே நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன போல் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணும்போது மாற்றுத்திறனாளிகள் துறைங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்கூட்டிங்கிறதுக்கு அந்த ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலெலாம் கொடுத்து பதிஞ்சிடலாம். அதுக்கு பிற்பாடு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வந்து ஒரு தனியாக ஒரு இதுக்கான ஒரு நேர்முக தேர்வு வைப்பாங்க. அந்த நேர்முக தேர்வில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு குழு இருக்குது அந்த தேர்வு பண்ணுறதுக்கு. அந்த குழு வந்து தேர்வு பண்ணி உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் அந்த வண்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு.

0: இந்த சான்றை வச்சு நீங்க உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த விண்ணப்பம் செஞ்சிடணும். அது விண்ணப்பங்கிறத நீங்க வந்து அலுவலகத்துக்கு நேரடியாக போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்க அருகாமையில் உள்ள இசேவை மையத்திலே நீங்க வந்து அந்த நான் சொன்ன போல அந்த டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணும்போது மாற்றுத்திறனாளிகள் துறைங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அதில் உள்ள போனீங்கன்னா அந்த ஸ்கூட்டிங்கிறதுக்கு அந்த ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீம்ல வந்து நீங்க உங்களுடைய டீடெயிலாம் கொடுத்து பதிஞ்சிடலாம். அதுக்கு பிற்பாடு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வந்து ஒரு தனியாக ஒரு இதுக்கான ஒரு நேர்முக தேர்வு வைப்பாங்க. அந்த நேர்முக தேர்வில் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு குழு இருக்கு அந்த தேர்வு பண்ணுறதுக்கு. அந்த குழு வந்து தேர்வு பண்ணி உங்களுக்கு தகுதி அடிப்படையில் அந்த வண்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
1: அதாவது அந்தந்த மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகும்போது இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கான கல்வி என்ன கிடைக்குது, உதவித்தொகை என்ன கிடைக்குது, அவங்களுக்கான சிறப்பு பள்ளிகள் மூலம் என்னென்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதற்கடுத்ததாக முக்கியமாக கல்வி அப்படின்னு சொல்லும்போது அதற்கடுத்து அவங்க எதிர்பார்க்கிறது வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது இவர்களுக்கான அந்த இட ஒதுக்கீடு, இவர்களுக்கான முன்னுரிமை அப்படின்றது எப்படி இருக்கு?
0: அரசு வந்து வேலை வாய்ப்பில் வந்து தமிழக அரசு வந்து 2016 ஆக்டில் வந்து இப்போ வந்து 4% உயர்த்திருக்காங்க. முதல்ல வந்து 95 ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு இருந்துச்சு. இப்போ 2016 ஆக்டில் வந்து 4% இடஒதுக்கீடு இருக்குது. அதில் பார்வையற்றோருக்கு 1% இடஒதுக்கீடு, அதேபோல் செவித்திறன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1% இடஒதுக்கீடு, அதேபோல் கை கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1% இடஒதுக்கீடு, மற்ற வந்து ஆர்டிசம் மற்ற இதர அறிவுசார் குறைபாடு உள்ளவங்களுக்கு 1% என 4% இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் இருக்குது. அதில் வந்து அரசு வந்து நேரடியாக வந்து எங்கேயுமே நியமனம் பண்ணுறதில்லை. தமிழ்நாடு அரசு வந்து பொறுத்தளவு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் தமிழ்நாடு தேர்வாணையம்னு ஒன்று இருக்குது. அந்த தேர்வாணையம் மூலம் தான் அரசு காலியிடங்களை வந்து நிரப்புகிறாங்க. இப்போ நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து விண்ணப்பிச்சிங்கன்னா அரசு காலியிடங்களில் உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் உங்களுக்கான தேர்வுகள் செய்து பணியிடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது அணியிலும் வந்து நீங்கள் வந்து மாவட்ட வேலைவாய்ப்புலத்தில் பதிவு பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக வந்து தனியார் துறை மூலம் வந்து வேலைவாய்ப்புக்கான இது வேலைவாய்ப்புக்கான முகாம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து 3வது வெள்ளிக்கிழமை வந்து முகாம் நடத்துகிறாங்க. அந்த முகாம்லேயும் வந்து நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பயன்பெறலாம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து ஒரு வேலைவாய்ப்பு மையம் வந்து வச்சுருக்கோம். இது வந்து மற்ற மாவட்டங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மதுரையில் வந்து நம்ம ஒரு தொழில்நுட்பங்களோட உதவியோடு அந்த மையம் வச்சுருக்கோம். யாராவது மாற்றுத்திறனாளிகள் வந்து தனியார் துறையில் வேலைவாய்ப்பு அல்லது வந்து வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகள் வேணும்னா நீங்கள் எங்கள் மையத்தில் வந்து பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கான தனியார் துறையில் வந்து நாங்கள் வேலைவாய்ப்பை பெற்று தருவோம். அதே போல் உங்களுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சிகளையும் வந்து அங்கே வழங்கி உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து செயல்படுத்தி வருகிறது. இப்போ நம்ம வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைந்திருக்கிறனால் கூட்டம் வந்து வெள்ளிக்கிழமை வச்சுருக்கோம். அதில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கலந்துக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளோட வந்து மனுக்களை பெற இருக்கிறாங்க. இதை வந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் வந்து வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள அந்த குறைதீர்க்கும் கூட்ட அரங்கில் வந்து அந்த மனுக்களை வந்து நீங்கள் வழங்கி பயன்பெறலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: அதாவது வெள்ளிக்கிழமை குறைதீர்ப்பு நாள் கூட்டமும் இருக்குது. இங்கே உங்களால் அந்த கேள்விகளுக்கான விடை கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான பதில்களை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நேயர் ஒருத்தர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: தூங்கா நகர வானொலிக்கு மற்றும் அறிவிப்பாளர் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், சொல்லுங்க.
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கோலஞ்சநாதன்.
0: சொல்லுங்க.
2: என்ன கருத்து கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாமே சிறப்பா சொல்லிட்டீங்க. நல்ல வாரியம் இந்த வாரத்துக்கு ஒரு இடம் முகாம் நடத்துறாங்க போறாங்க எல்லாம் சொல்லிட்டீங்க.
0: சொல்லுங்க.
2: இப்ப எனக்கு வந்து ஒரு 45-48 காது திறன் கம்மின்னு சார் போட்டிருக்காங்க, அது காது டாக்டர்.
0: சரி.
2: இப்ப நாங்க மேற்படி இந்த ஒரு இலவச பேருந்துல போறதுக்கும் சில பேர் போய் கேட்டாக்க நீங்க அதிக இந்த ஏதாவது சொல்றாங்களா, 20% கூட இருக்கணுங்கிறாங்க.
0: இல்ல, 40% இருந்தாலே நீங்க வந்து போகலாம். அதுல வந்து என்னன்னா, நீங்க வந்து இப்ப வேலைக்கு போறீங்கன்னா அந்த வேலைக்கு போற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பணிச்சான்று ஒன்று வாங்கிட்டு விண்ணப்பிச்சிங்கன்னா நீங்க வந்து அந்த ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துறை அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு அந்த பேருந்து பயணச்செலவுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த கார்டு வந்துடும், அதை வச்சு நீங்க பிரயாணம் பண்ணிக்கலாம். அரியலூர் மாவட்ட அலுவலகத்தில் வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுல வந்து விண்ணப்பிக்கும் போது நீங்க அந்த காது பரிசோதனை பண்ண அந்த சர்டிபிகேட், அதே மாதிரி ஆதார் கார்டு போன்ற ஆவணங்களை வச்சு

0: வச்சிங்கன்னா அங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு முது ப இது முது அதாவது மூப்பு அடிப்படையில் உங்களுக்கு வழங்குவாங்க.
1: அதாவது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அதே சமயம் உங்கங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை கண்டிப்பாக அணுகுங்க அப்படின்றத தான் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த உபகரணங்கள் அது எங்களுக்கு கிடைக்கப்பெறணும் அப்படின்றாங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உபகரணங்கள் அப்படின்றது வந்து என்னென்ன இருக்குது, எந்த வகையில் இதை நாம் வந்து விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயற்கை கால் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா வந்து நம்ம வந்து கால் இருந்தால் தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்படிங்கும்போது அந்த செயற்கை காலை பொறுத்தவரை நம்ம மாற்றுத்திறனாளிகளில் தொடர்பு கொண்டால் உடனடியாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மாதத்தில் நம்ம அதை வாங்கி கொடுத்துடலாம். அதே போல் வந்து முடநீக்கு சாதனம்னு சொல்லி காலிபர்னு சொல்லி கொடுக்குறோம். அது வந்து அதே போல் வந்து போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா கால் செயலிழந்திருக்கும். அவங்க வந்து நடக்கணும்னா கண்டிப்பாக வந்து அந்த முடநீக்கு சாதனம் இருந்தால் தான் அவங்க வந்து ஈஸியாக வந்து போக முடியும். அது வந்து நம்ம அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அளவு எடுத்து ஒரு 2-3 மாத காலங்களில் அந்த செயற்கை அதை முடநீக்கு சாதனம் வாங்கி கொடுத்துடலாம். அதே போல் வந்து கிரச்சஸ் என்று சொல்லக்கூடிய ஊன்றுகோல் அதுவும் நம்ம தமிழக அரசு இலவசமாக வழங்கிட்டுருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் அலுவலகத்தில் வந்து விண்ணப்பிச்சிங்கன்னா அதை நாங்கள் வந்து இருப்பு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நாங்கள் வந்து உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் பார்வையற்றோருக்கு பார்த்திங்கன்னா மடக்கு ஊன்றுகோல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் கருப்பு கண்ணாடி இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அதே போல் வந்து பார்வையற்றோருக்கு வந்து பிரெயில் கடிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கடிகாரங்களும் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அது அணியில் வந்து ஒளிரும் மடக்கு குண்டு குண்டுகோல்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்ம பார்வையற்றோருக்கு கொடுக்கக்கூடிய உபகரணங்கள். அது அணியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து செவித்திறன் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதே போல் பார்வையற்றோருக்கும் கொடுக்குறோம். இதை வந்து என்னென்னா 80% மேலே பாதிக்கப்பட்டிருக்கணும். அவங்க ஏதாவது ஒரு சுயமாக தொழில் செஞ்சாங்கன்னா அந்த அதற்கான அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் செவித்திறன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு செவித்திறன் துணை கருவி என்று சொல்லக்கூடிய காதொலி கருவி இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடிய வழங்கக்கூடிய உபகரணங்கள். அது அணியில் வந்து நம்ம வந்து பெட்ரோல் ஸ்கூட்டர் கொடுக்குறோம். பெட்ரோல் ஸ்கூட்டரை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா 65 வயதுக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருக்கணும். 60% மேல் பாதிப்பீட்டு இருந்தால் அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்கூட்டர் கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 ஆண்டு முடிஞ்சிருக்கணும். ஏற்கனவே வண்டி வாங்கின பிற்பாடு 10 ஆண்டு முடிஞ்சால் அவங்க மீண்டும் அந்த ஸ்கூட்டர் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பர்சனல் பண்ணி அதுக்கான குழு கூட்டத்தை நடத்தி சேர் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதே போல் பேட்டரியால் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலி அது நம்ம வந்து இலவசமாக கொடுக்குறோம். அந்த பேட்டரியால் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலியை பொறுத்தவரை வந்து தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அல்லது வந்து முதுகு தண்டனம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பீரியாட்டி கொடுத்து கொடுக்குறோம். அது அணியில் வந்து மூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்க வந்து சப்போஸ் வந்து அவங்க கை செயல்பட முடியல வந்து அவங்க ஸ்கூட்டி ஓட்ட முடியாது அப்படின்ற கண்டிஷனில் உள்ளவங்களுக்கு இந்த நம்ம இது பேட்டரியால் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலி நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். இது அணியில் வந்து நாங்கள் வந்து கையாலே இயக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா கையால் இயக்கக்கூடிய 3 சக்கர சைக்கிள் நம்ம வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அதே போல் மடக்கு சக்கர நாற்காலி நம்ம இலவசமாக கொடுக்குறோம். அதே போல் வந்து மூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிபி சேர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு சக்கர நாற்காலி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய உபகரணங்களாகும். இதுக்கு வந்து நேரடியாக வந்து விண்ணப்பித்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டாக் இருந்தால் உடனே கொடுத்துருவோம் அல்லது வந்து எப்பொழுது வருதோ அதை வந்த உடனே நம்ம அவங்களுக்கு பயனாளிகளுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம்.
1: மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உதவி உபகரணங்கள் அப்படின்றது வந்து முக்கியமானது. அது எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் இது வந்து பயன்படக்கூடியது. இதை பற்றி தான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
0: சொல்லுங்க.
1: வணக்கம். சரி, பரவாயில்ல. ஆ, வணக்கம், சொல்லுங்க
2: மேடம். ராமநாதபுரத்துலேருந்து ராமமூர்த்தி மேடம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க. வணக்கம்
2: சார். சார் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க
2: சார். எனக்கு ரொம்ப நாளாக அந்த கேள்வி கேட்கணும்னு ஒரு ஆசை தான்.
0: சொல்லுங்க.
2: அதாவது இது வந்து ஒட்டுமொத்த மாற்றத்தினால அரசு ஊழியருக்காக நான் கேட்குறேன்.
0: சொல்லுங்க.
2: நான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க.
2: அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஊர்திப்படி 2500 வழங்குறாங்க இல்லைங்களா?
0: ஆமா.
2: அது எனக்கு வந்து அரசாணைப்படி மாவட்ட ஆட்சியர் மேலான உத்தரவு போட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார். நம்ம டிஎன்பிஎஸ்சி செலக்ட் ஆகும்போது நம்ம மெடிக்கல் போர்டு சர்டிபிகேட் மருத்துவ குழுவால் வழங்கப்பட்ட சான்றிதழ் சமர்ப்பித்து அதுக்கான கோட்டாவை தான் நம்ம சேர்றோம். ஆனா இருந்தாலும் ஏன் அப்பவே சம்பளத்துடன் கூடிய அந்த ஊர்திப்படி வழங்காம நம்ம மீண்டும் அந்த மருத்துவ குழு சான்றிதழ் வழங்க சொல்றாங்க? அது ஒரு சந்தேகம் சார். இப்போ நான் வந்து ரொம்ப

0: வாங்கி கொடுக்காம விட்டதுனால எனக்கு 7 இயர்ஸ் அந்த அமௌண்ட் போயிடுச்சு. அதுக்கு 7 வருஷமா என்னால வாங்க முடியல, அந்த உறுதிப்படி வாங்க முடியல. வாங்க முடியலங்கிறத தாண்டி அந்த சில பல சூழ்நிலைகள் காரணமா என்னால அந்த மருத்துவ குளிச்சாண்டது வாங்க முடியல. ரீசெண்டா வாங்கி கொடுத்தா அந்த 3 மந்த் தான் எனக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. அந்த விடுபட்ட தொகையை நான் வாங்குறதுக்கான வழிமுறைகள் ஏதேனும் இருக்கா, அல்லது ஜிஓவில் ஏதாவது மாற்றங்கள் செய்வாங்களா அரசாங்கம், இப்படி ஒரு கேள்விகள் இருக்கு.
1: உங்கள் கேள்வி வந்து நல்ல கேள்வி. அதாவது வந்து நம்ம இப்போ டிஎன்பிசி மூலம் நீங்கள் தேர்வாகி வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து அந்த கன்வெயன்ஸ் அலோன்ஸ் 2500 வாங்குறதுக்கு வந்து முறையாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து இப்போ அரசு பணிக்கு வந்த உடனே அரசில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன சலுகைகள் இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 7 வருஷம் உங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்காது. அது இப்போ பொதுவாகவே இந்த வந்து நம்ம வந்து அரசு பணிக்கு வரும்போது அரசுக்கான நன்னடத்தை விதிகள் இருக்குது, அதே போல் அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குங்கிறத நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் வருங்காலத்தில் வந்து இது மாதிரி வந்து யாருக்கும் ஒரு இழப்பீடை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.
2: அதாவது இந்த உறுதிப்படி அப்படின்னு சொல்கிறேன், அதாவது முக்கியமாக போக்குவரத்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த சலுகை அப்படின்றத நீங்கள் எப்படி அடையலாம் அப்படின்றதையும் சார் சொன்னாங்க. இன்றைக்கி வெல்வோம் இனி அப்படின்னு சொல்லும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் என்ன இருக்குது, இதற்குரிய கேள்விகள் என்ன, இதற்கான பதில்கள் எல்லாமே தான் இன்றைக்கி நம்ம கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
3: இனி ஜெயிக்கிறதும் தோக்கறதும் ஓங்கறதான்டா இருக்கு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாமிநாதன் அவர்கள்தான் நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன, இதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்றத தான் நேர்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கான திட்டங்கள் நிறைய இருக்கு, ஆனால் அது எப்படி போய் அடையணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான கேள்விகளும் நிறைய இருக்க தான் செய்யுது. அதை நிவர்த்தி பண்ணுறதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இன்னைக்கு நிகழ்ச்சி அமைஞ்சிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்டயும் பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயாவுக்கும் வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க மேடம்.
2: சிவகங்கை மாவட்டம்,
3: சொல்லுங்க.
2: பூந்தில இருந்து பேசுறேன்.
3: சொல்லுங்க.
2: எங்க அப்பா வந்து இந்த கோயில் திருவிழா இந்த கல்யாணம் வெடி போட போவாரு. போட்டு போட்டு காது மந்தமாயிடுச்சு. இப்ப அங்க சொல்ற வாய் அசைவ பார்த்து என்ன சொல்றேன்னு கேப்பாரு.
3: சரிங்களா, சொல்லுங்க.
2: ஆனா காது கேக்குதுல கூப்பிட்டா, இது வாண்டி வரான்டா, அதே கேட்காது போய் தட்டி கூப்பிட்டா.

0: தான் தெரியும் பாப்பாரு.
1: சரி,
0: அவருக்கு நம்ம இந்த ஓனமுத்து விளைவு மிஷின் வாங்க முடியுங்களா?
1: வாங்க முடியும். அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வாரமும் புதன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு அங்கே சிவகையை பொறுத்தவரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு, அங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அந்த முகாம் நடக்குது. அந்த முகாமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு காதை வந்து பரிசோதனை பண்ணிட்டு எவ்வளவு உங்களுக்கு காது கேட்கும் திறன் பாதிப்பு இருக்குங்கிறத பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அப்புறம் காதில் வந்து நீங்கள் அந்த செவித்திறன் துணை கருவி என்று சொல்லக்கூடிய காதலி கருவி வச்சு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அது மாதிரி கொடுக்க முடியும்னா அங்கவே நீங்க வந்து இன்சூரன்ஸ் திட்டத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி அங்க கிடைக்கலன்னா நீங்க மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், அதிகபட்சம் வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே இருக்கும், அங்க நீங்க வந்து போனீங்கன்னா விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொடுத்துருவாங்க.
0: ரொம்ப நன்றிங்க.
2: அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கான உபகரணங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான, அதாவது படிப்பு சார்ந்த உபகரணங்கள் எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன இதில் இருக்குது?
1: படிப்பு சார்ந்த உபகரணங்கள் போது அவங்களுக்கு வந்து பிரெயில் புக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே போல் அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய அந்த டிஎல்எம் கிட்டு கொடுக்குறோம். அந்த டிஎல்எம் கிட்டலேயே வந்து அவங்களுக்கு அந்த பயிற்சி அந்த கல்வி கற்பதற்கான சாதனங்கள் வந்து அதில் இருக்குது. இது வந்து நம்ம வந்து பயிற்சிக்கான சாதனங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். செவித்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து அந்த செவித்திறன் துணை கருவி வச்சு அவங்க படிப்பதற்கு ஏற்ற வகையில் அந்த காதலி கருவி நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். இதுதான் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும் உபகரணங்கள் அவங்களுக்கு.
2: ஏன்னா கல்வி அப்படின்றது எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம் அப்படின்றது அது எல்லாருக்குமானது. அந்த கல்விக்காக அவங்க வந்து என்னென்ன மாதிரியான உபகரணங்களை எடுத்துக்கலாம் அப்படின்றத தான் சொன்னீங்க. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: எனக்கு வயசாயிச்சு, அதனால எனக்கு புதுசுன்றது எந்த இதுமே தெரியல. நான் படிக்கல
1: நினைக்க
3: கை வளர்ந்தது காலது.
1: அழுகாம சொல்லுங்க, உங்க என்ன சொல்ல வரீங்கிறத நீங்க அழுகாம சொன்னாதான் நாங்க எங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்ல ஈஸியா இருக்கும்.
3: எனக்கு
1: உங்களுக்கு ஏதாவது தொடர்பு கொள்றதுக்கு எனக்கு இந்த முகவரியை மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா?
2: ஆ சரி, நீங்க உங்களோட முகவரி சொல்லுங்க, இல்ல உங்க போன் நம்பர் கூட சொல்லுங்க. சொன்னீங்க அப்படின்னா நம்ம அலுவலர் வந்து உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான உதவி என்ன அப்படின்றத அதற்கான விடை
1: சொல்லுங்க.
4: தாராளமா
2: கொடுங்க.
1: அதாவது
2: எல்லாமே வந்து கேட்க கேட்க தான் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல இந்த மாதிரி சலுகைகள் இருக்கு அப்படின்றது. ஆனா அவங்க கொஞ்சம் உடஞ்சு பேசிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கான கேள்வியை கேட்டாங்க, அதற்கான பதில் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அடுத்ததா நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லிடுங்க.
5: வணக்கம் மேம், என் பேர் ஆனந்தி.
2: சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
5: சார் கிட்ட ஒரு டவுட் கேட்கணும்.
2: கேளுங்க.
1: சொல்லுங்க.
5: சார் நான் பிளைண்ட் சார், அடையாளத்தை வாங்குறோம்ல சார்.
1: ஆமா.
5: அதுல மெடிக்கல் போர்டு தனியா, சர்டிபிகேட் தனியா, புக்கு தனியா தராங்க சார். ரெண்டையும் சேர்த்து தர முடியுமா?
1: அதுல வந்து இப்ப என்னன்னா நீங்க அந்த புக் எல்லாம் இப்ப குடுக்கறதுல நிப்பாட்டியாச்சு.

0: முதல்ல வந்து நம்ம புக் கொடுத்துட்டோம், இப்போ வந்து நேஷனல் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு யூடி ஐடி கார்டு நம்ம கொடுக்குறோம். அந்த யூடி ஐடி கார்டு வந்து நம்ம வந்து வாங்கும்போது ஆக்சுவலாக வந்து அந்த யூடி ஐடி கார்டு வந்து நம்பர் போட்டாலே வந்து உங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம யூடி ஐடி கார்டு வந்து வச்சுக்கிட்டாலே நம்ம அரசு அலுவலகத்தில் வாங்க முடியும். உங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறது அந்த யூடி ஐடி கார்டுலேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். எவ்வளோ பாதிப்பு, என்ன வகையான உங்களுக்கு பாதிப்புங்கிறதையும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை வச்சு நம்ம அரசு அலுவலகத்தில் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து
1: தனி தேவையில்லையா சார்?
0: புக்கு தேவையில்லை. இப்போ இனிமேல்
1: இனிமேல்
0: இனிமேல் புக்கு தேவையில்லை. யூடி ஐடி கார்டு இருந்தால் போதும். யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு, தமிழில் தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை.
1: ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார்.
2: அதாவது நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் அப்படின்றது வந்து இருக்கு. அவங்களோட வேலைக்காக இருக்கட்டும், இல்லை கல்விக்காக இருக்கட்டும், இல்லை ஆரம்ப நிலை பயிற்சிகளாக இருக்கட்டும், ஏன்னா இது மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லாமே நம்ம அரசாங்கத்தால் வழங்கப்படுது. அடுத்ததாக நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன கேள்வியோட இருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: மதுரையிலிருந்து முருகேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: ஐயா, நான் 16-2 விண்ணப்பிச்சேன் உதவி தொகைக்காக. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, ரெண்டு காலம் இல்லை, மெடிக்கல் பொருள் இதெல்லாம் வாங்கி எனக்கு 83% போட்டு கொடுத்துட்டாங்க.
0: சரி.
3: ஆஃபீஸ்லயும் போய் எல்லாம் ஆன்லைன்ல பதிஞ்ச விவரம் பூரா கொடுத்துட்டேன்.
0: எப்ப கொடுத்தீங்க?
3: 16-2
0: 16-2 உங்களுக்கு உதவி தொகை வந்திருக்கும். நீங்க வந்து ஆக்சுவலா ஏப்ரல் மாசம் வரலயும் விண்ணப்பிச்சவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஃபண்ட் போட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் எனக்கு வந்து அவங்களுடைய டிசபிலிட்டி கார்டை எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் வந்து காமிச்சிட்டிங்கன்னா என்னென்ன செக் பண்ணி சேட்ட சொல்லுவேன். அல்லது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து பிப்ரவரிங்கும் போது மார்ச்சுக்கு முந்தைய விண்ணப்பிச்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த விண்ணப்பங்கள் வந்து சில மாற்றுத்திறனாளிகள் வந்து செய்கிற தவறு என்னன்னா, விண்ணப்பங்களை வந்து பதிவு பண்ணும்போது துறையை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். இப்போ அந்த உதவித்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையிலையும் நம்ம உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம், அல்லது மாற்று திறனாளிகள் துறையிலையும் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் கையால் இயக்க குறைபாடு உள்ளவங்களை பொறுத்தவரை நம்ம இசேவை மையங்களில் வந்து அவங்களுக்கு அந்த திட்டங்களை பற்றி சரி ஒரு அவேர்னஸ் இல்லாதனால டைரெக்டாக வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் விண்ணப்பிக்கணுங்கிறது தெரியாமல் அவங்க வந்து வருவாய்த்துறையில் விண்ணப்பிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவங்க விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து அது என்ன ஒரு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றுத்திறனாளித்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு 2000 கொடுக்குறோம். அந்த 2000 நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அனைவரும் மார்ச்சுக்குள்ள உள்ள விண்ணப்பிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணம் போயிடுச்சு. நீங்கள் வந்து செக் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு இல்லைனா நீங்கள் மாற்றுத்திறனாளித்துறைக்கு தனியாக விண்ணப்பிச்சிடலாம். அதை கேன்சல் பண்ணுங்க.
3: வருவாய்த்துறைக்கு நான் விண்ணப்பிச்சிருக்கோம்,
0: அதை கேன்சல் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் 83% போது அங்கே வந்து வருவாய்த்துறையில் 1500 தான் கொடுப்பாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகள்துறையில் வந்து நம்ம 2000 கொடுக்குறோம். அதில் இதுதான் உங்களுக்கு வந்து கெயின். அதில் நீங்கள் இமீடியட்டாக வந்து ஆஃபீஸுக்கு வந்துட்டு அந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக 2000 விண்ணப்பிச்சு நீங்கள் உடனடியாக பெறுவதற்கு வழிவகை.
3: கேன்சல் பண்ணாமல் சார், அது கலெக்டர் ஆஃபீஸ் வந்து இசேவை மையத்தில் நாங்கள் அதை திருப்பி நான் பதிஞ்சு.
0: எப்போ பண்ணீங்க, எப்போ பதிவு பண்ணீங்க?
3: திருப்பி வந்து மார்ச் மாதத்தில் பதிஞ்சு.
0: மார்ச்சா? கொஞ்சம்
3: பதிஞ்சபோது அது ஆன்லைன்லேயே ஏற்கனவே நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னு வந்துருச்சு.
0: அதை தான், அதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு பதிஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பணம் வந்திருக்கும். அதான் நீங்கள் வந்து இப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டு அது வந்து 1500 தான் உங்களுக்கு, அது வர்றது என்ன காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. அதில் உடனடியாக வந்து நீங்கள் இப்போ 2000 அந்த கேன்சல் பண்ணிட்டு பதிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2000 விரைவில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்.
2: அதாவது இந்த உதவித்தொகைக்கான சில ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது இப்போ நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களோட நலவாழ்வுக்கு நிறைய திட்டங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை தவிர்த்து சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்றது என்ன இருக்கு? கிட்டத்தட்ட நம்ம நிறைவு பகுதிக்கும் வரப்போகிறோம். அப்படின்னும்போது இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் என்ன அப்படின்றத நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலராக நீங்கள் நம்ம மக்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன சலுகை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் வந்து அரசு பணிக்கு வந்துட்டேன், ஒரு 7 வந்து காலம் 7 கழிச்சு தான் எனக்கு அந்த போக்குவரத்து படிங்கிறது வந்து தெரிஞ்சு விண்ணப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சலுகைகள் வந்து இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து அந்த உரிய காலத்துக்குள்ளே விண்ணப்பிக்கணும். இப்போ ஒரு நேயர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையில் போய் விண்ணப்பிச்சிருக்கிறாரு, அதில் அவருக்கு சலுகை வந்து 2000 கிடைக்க வாய்ப்பு இருக்கும்போது அது குறைவான சலுகைக்காக வந்து விண்ணப்பிச்சிருக்காரு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தெளிவாக வந்து சலுகை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பித்தா

0: இருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து இசேவை மையத்திலே வந்து உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிறத வந்து நீங்கள் அலுவலகத்துக்கு வர்றதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. இசேவை மையத்திலேயே உங்களுக்கான திட்டங்கள் வந்து அங்கே வெப்சைட்டில் போனாலே தெரிஞ்சுக்கலாம். துறையை மட்டும் செலக்ட் பண்ணணும். அது வந்து மாற்றுத்திறனாளர் துறைங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, வருவாய்த்துறையில் சில சலுகைகள் இருக்குது, அதுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதில் அதாவது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது.
1: அதாவது திட்டங்கள் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியுது, ஆனால் கிட்டத்தட்ட அதை எப்படி நம்ம வந்து அணுகணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறையோ இல்லை ஒரு நல்ல கைட் அப்படின்றது வந்து சில பேருக்கு கிடைக்காமலே போயிடுது. இப்போ கிராமப்புறங்கள் நகரப்புறங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு வந்து ஓ இந்த மாதிரிலாம் நமக்கான ஸ்கீம் இருக்கா அப்படின்றதே வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாமல் போகிற வாய்ப்பும் அமையுது. அப்படி இருக்கும்போது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான நல அலுவலகம் அப்படின்றது எங்கே இருக்குது, நம்ம எப்படி வந்து அணுகலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லா நேயர்களுக்குமே சிறப்பானதாக இருக்கும்.
0: மதுரையில் வந்து நம்ம மாவட்ட அலுவலகம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் புதிய கட்டடத்தில் தரைத்தளத்தில் இயங்கிட்டு இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா நம்ம என்ன திட்டங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வந்து சலுகைகளுக்கு அங்கேயே நம்ம வளாகத்திலேயே வந்து இசேவை மையம் இருக்குது, அங்கேயே விண்ணப்பிச்சிடலாம். இது அணியில் வந்து நம்ம வந்து இப்போ வட்டார அளவில் வந்து வட்டார ஒருங்கிணைப்பாளருங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கும் ஒரு வட்டார ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க. அதே போல் வந்து மதுரையை வந்து நகரப்பகுதிகளை பொறுத்துள்ள அஞ்சு மண்டலத்துக்கும் அஞ்சு மண்டல ஒருங்கிணைப்பாளர் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதே போல் வந்து ஒரு திருமங்கலம், மேலூர், உசிலம்பட்டி அதுக்கு மூணு முனிசிபாலிட்டிக்கு தனியாக ஒரு வட்டார ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கோம். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து என்னென்ன திட்டங்கள் வந்து இருக்குங்கிறத அங்கேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது அணியில் வந்து இப்போ நம்ம வந்து களப்பணியாளர் வந்து ஒரு ஒரு வட்டாரத்துக்கும் 10 பேர் போட்டிருக்கோம். அதில் வந்து வட்டார சிஆர்டபிள்யூ என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கர் வந்து போட்டிருக்கோம். அவங்கள்ட்டையும் வந்து நீங்கள் உங்கள் பகுதிக்கு வருவாங்க. அப்போ அவங்கள்ட்டையும் நீங்கள் வந்து திட்டங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதாவது இந்த திட்டம் அப்படின்றது வந்து ஒன்று செயல்பட தொடங்கினே அதை வந்து நீங்கள் எப்படி அணுகலாம், அதாவது ஒரு கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா கூட அங்கே இருக்கிற அந்த ஃபீல்டு ஒர்க்கர்லேருந்து நல அலுவலர் வரைக்கும் நீங்கள் எப்படி தொடர்பு கொண்டு அவங்கள அணுகணும் அப்படின்றதுக்கான ஒரு வரைமுறை, அந்த எப்படி எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்றதையே வந்து ரொம்ப விளக்கமாக நமக்காக சொன்னாங்க. உண்மையாகவே அதாவது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களோட நலவாழ்வு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதற்கான முக்கியமாக அவங்களுக்கு சின்ன சின்ன கேள்விகள் இருக்கும், அதை நம்ம எப்படி அணுகணும், என்ன திட்டத்தை எங்கே போய் நம்ம பெறணும் அப்படின்றதுக்கான சின்ன சின்ன கேள்விகள் இருக்கும். அதற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைய நிகழ்ச்சி அமைந்தது. அதாவது எல்லாருமே வந்து தொடர்பு கொண்டு இன்னைக்கு பேச முடியல, இருந்தாலும் தொடர்பு கொண்டு முயற்சித்து உங்களுக்கான கேள்விகளுக்கான விடை இன்னைக்கு கிடைக்க பெற்றிருக்கும் அப்படின்ற வாழ்த்துக்களோட, அதே சமயம் முயற்சி செய்தோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகி உங்களுக்கான திட்டங்கள் என்ன, உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப அழகாக கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. உண்மையாகவே நேயர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி மேடம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் கேட்டோம் வெல்வோ மினி. நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாமிநாதன் அவர்கள். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமலாதேவி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளும் தோழிகள் அளிக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 0452 முன்னெடுப்பை சேர்த்து கால் பண்ணலாம்.

0: அழகான கண்ணோட்டத்துடன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கும் பெண்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே. இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைகின்றோம் சங்கீதா,
1: புகழ்.
0: இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயரோட பேசலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வருக, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நேரலுக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: ஒரு கவிதை சொல்லிடுறேன்.
1: ஆ சொல்லுங்க.
2: ஏக்கம்ங்கிற தலைப்பு. உன்னை ரசிக்காமல் நான் வாழ்ந்தால் பார்வை தேவையில்லை, உன்னோடு வாழ்வை ரசிக்காமல் நான் இருந்தால் இத்திரவி எனக்கு பயனில்லை.
1: அருமைம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: கண்ணு வர போகிற வியாபாரத்துல ஆனந்தம் ஆனந்தம் நம் வாழ்வில் வந்தார்.
1: சரி, கவிதை பேசுனீங்க, ரெண்டு வரி பாட்டு பாடிடுறீங்களா?
2: பாட்டு எனக்கு யாரும் வராது.
1: சரி, உங்களுக்கான பாடல் கேட்டலாமா?
2: கேட்கலாம். நன்றி.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே. சிநேகிதியே நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்
5: வருக. வணக்கம்.
4: அதனால சத்தமா பேசுங்க.
6: ஹலோ. வணக்கம் மேடம்.
4: வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: புதூர்ல இருந்து சுமங்கலி.
4: சரி, நேயருக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
6: நேயர்களுக்கு வர வர மனித மனம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு.
4: சரி.
6: அதாவது எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்கள இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும், மனித மனம் நிறைய வேணும், ரத்ததானம் செய்யணும், ஒரு ஆபத்துனா போய் உதவணும் எல்லாருக்கும் அப்படின்னு.
7: ஒவ்வொரு பூக்களுமே
6: வளர்க்கணும்.
4: சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
6: நான் கேட்ட போட்ட அதுல போட்டேன் பார்த்தேன்.
4: இல்லம்மா இல்லம்மா, நீங்க சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு
6: தரணும். ஆமா ஆமா, அது அதான் சார். இப்ப எல்லாருக்குமே சின்ன பிள்ளைல இருந்து அதை ஊட்டி வளர்க்கணும். மனித மனம் வேணும், ஒரு ரத்ததானம் மாசை இல்லாட்டியும் 4-5 தடவை சேர்க்கணும். அப்படி செய்யும்போது நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் வரும், மற்ற கெட்ட பழக்கத்தை எல்லாம் போகக்கூடாதுன்ற ஒரு இது வரும். அதனால அந்த பழக்கத்தையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கருத்தெல்லாம் சொல்லி வளர்க்கறது நல்லது.
4: நீங்களும் இந்த மாதிரி விழிப்புணர்வு எல்லாம் சொல்லிருக்கீங்களா எல்லாருக்கும்?
6: சொல்லிருக்கேன் சார், எங்க பிள்ளைங்களும் செய்வாங்க. ரத்ததானம் செய்தாங்க மீனாட்சியில போயிட்டு.
4: ரொம்ப சரிம்மா சரிம்மா. அடுத்து உங்களுக்கான பாடல் கேளுங்கம்மா.
6: ஏன்னா நான் ஆட்டோகிராஃப்ல ஒவ்வொரு பூக்களுமே சொல்லிடுவேன்.
4: சரிங்கம்மா, கேட்டுலாமா?
6: கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பெண்களுக்கான சிறப்பு நிறை நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்நேகிதியில் பங்கு பெறும் அடுத்த நேயர்,
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. சொல்லுங்க, இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: இந்த கோல் மாவு இருக்குல்ல, அதுல வந்து நம்ம வந்து முறுக்குழக்க வச்சு புளிஞ்சி அதையே நம்ம தனியா எடுத்து இது பண்ணி அதுல நூடுல்ஸ் மாதிரி செய்யலாம். நம்ம வீட்லயே செஞ்சு
1: கொடுக்கலாம். அதை மெதுவா சொல்லுங்க பாப்போம்.
2: இல்ல, கோல் மாவு இருக்குல்ல, பேமல மாவு பண்ணியமா பிணைஞ்சு முறுக்குழக்கல அந்த புளிஞ்சு விட்டுட்டோம்னா அப்படியே நான் நார்மல் வாட்டர்ல மாத்திடணும். அதை எடுத்து மாத்திட்டு இதே போல வெங்காயம் விருப்பப்பட்ட காய்கறிகளை போட்டு பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கலாம்.
1: சரிங்கம்மா, கண்டிப்பா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: யூத்ல இருந்து வசிய காரிப்பட்டு.
1: சரிங்கம்மா, கேட்டலாமா?
2: கேட்டுருங்க.

0: நேரம் 12:27. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே. சிநேகிதியே நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனி.
0: சொல்லுங்கம்மா, நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: எதுவும் சொல்லலாம் சார், எனக்கு பாட்டு கொடுங்க. எங்கே கேட்டால் கொடாலும் உண்டு.

0: பாடிடுங்களேன்.
1: சரிம்மா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றிமா.
0: கேட்கலாம்.
1: ஓகே.

0: ரத்னவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை FM ரெயின்போ.
2: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
3: நண்பகல் வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
4: மேட்டூர் வட்டம் 50 இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விம்மா.
3: சரிங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: பாடல் வந்து அங்காடி தெருல இருந்து அவள் அப்படி ஒன்று மாலைகள் அந்த பாடல் கொடுங்கம்மா.
3: சரிங்கம்மா, இணைந்தமைக்கு நன்றி. உங்களோட பாடல் இப்போ காற்றாலைகளில்.

ராணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இணைப்பில் இணைந்த தோழியர்கள், இணைப்பில் இணைய எண்ணிய தோழிகள், கேட்டு ரசித்த தோழியர்கள் அனைவருக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி சிநேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு

0: மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்தாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டிடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 தேதி நேரிட்ட நிலநடுக்க

0: விபத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவி அளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடைப்பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடைப்பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி வரும் 25ஆம் தேதியும், மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: FM 100.9 FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:50.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேயர்கள் கேட்கலாம் திரைசை பாடலாக பொறி திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 12:55. தொடர்வது.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है, हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है, रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं, मैं हूं आपका कैलाश खेर।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி நேயர்கள் கேட்கவிருக்கிறோம் காலத்தால் அழியாத காவிய

கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பெண் மனதை தொட்டு போகும் காதலனின் எண்ணம் அறிய விரும்பும் கண்ணியின் குரலாய் பராசக்தி படத்திலிருந்து சிவாஜி கணேசன் பண்டரிபாய் இணையரின் நடிப்பில்

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கோம் வசந்த கானங்கள். காதலர்கள் கணவன் மனைவியானால் அவர்களிடையே ஊடல் வந்தால் அந்த ஊடலின் ஊடே காதலும் வந்தால் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு பாட்டாக இருக்கக்கூடுமோ?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நீங்கள் இணைந்திருப்பது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு வசந்த கானங்கள். அழகிய கன்னி சாலையில் உலா வரும் வேளை வழியில் கல்வன் வந்தால் அந்த கன்னியின் நிலை என்னவாகும் என அறியலாம் பாசம் திரைப்படத்திலிருந்து.

என் இதயத்தை திருடிய கன்னி போல் உங்கள் இதயத்தை திருடும் காவிய கானங்களின் தொகுப்பாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள். நிகழ்வில் அடுத்த பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து.

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே.
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்ன மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

ஒரு மணி. நேரம் ஒரு மணி 18 நிமிடம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். தத்தை மொழியில் தலைவி கொஞ்சி பேச அந்த மயக்கத்தில் குழம்பிய காதலனின் மறுமொழி எப்படி இருக்கும் என பணத்தோட்டம் திரைப்படத்தில் இருந்து வரும் பாடல் மூலம் கேட்டறியலாம்.

நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்களின் தொகுப்பு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் இருந்து கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காற்றில் வளம் வரும் காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். கண்ணாலே பேசி பேசி கொள்ளும் அடுத்த வீட்டு பெண்ணின் காதல் மொழியினை கேட்கலாம் ஒரு பாடலாக.

நேயர்கள் இணைந்திருப்பது வசந்த கானங்கள். காத்திருந்த கண்களுக்கு கதை பேச நேரம் போதவில்லையோ? இனி கேட்கலாம் மோட்டார் சுந்தரம் படத்திலிருந்து ஒரு பாடல், உங்கள் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில்.

இசையோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். உங்கள் மனதை வருட வரும் காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. பாடாத பாடல்களை நாயகன் பாட, அவன் பின்பிருந்து நாயகி ஆட, அங்கு நிகழ்வதென்னமோ காதல் நாடகம்தான்.

நேயர்கள் இணைந்திருப்பது வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து இரண்டு சகோதரர்களின் காதல் கதையினை கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நன்றியுடன் சிவசங்கரி. இனி கேட்கலாம் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜகர்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை, தொழில் கூட்டமைப்பு பிரிவுகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதனிடையே

இந்தோனேஷியா குடியரசின் மிக உயரிய பின்டெக் அதிபூரணா கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அறிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை வலுப்படுத்தி ஆழப்படுத்திய பிரதமரின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாசு காரணமாகவும் கரியமில வாயு வெளியேற்றப்படுவதாலும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக அளவு மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை உணர்ந்து பிரதமர் தூய்மை பாரத இயக்கத்தை தொடங்கியதை எடுத்துரைத்தார். இதனால் தூய்மை குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் தொடர்ச்சியான தூய்மை இயக்கத்தின் மூலம் மாணாக்கர் தூய்மை நடவடிக்கைகளில் முனைப்புடன் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தூய்மையான பாரதத்தை உருவாக்கி பசுமை பரப்பளவை அதிகரிக்க அமைச்சர் தலைமையில் மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றனர். விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்களும் அஇஅதிமுக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். சென்னை போரூர் மற்றும் செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஹிட்டாச்சி எரிசக்தி நிறுவனங்களின் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 1000 உயர்தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் எஸ் கீர்த்தனா மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேற்று முன்தினம் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கவும் அவர் ஆணை பிறப்பித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். தற்போதைய நியமனம் தற்காலிகமானது என்று கூறியுள்ள அமைச்சர், வழக்கறிஞர்களின் செயல்பாடுகளை பொறுத்து 6 மாதங்களுக்கு பின்னர் நியமனம் நிரந்தரம் செய்யப்படும் என்றார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை இன்று பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வரும் நாட்களில் மணிகண்டம் அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரவாசல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செந்தூர் கோவில் உட்பட எந்த கோவிலிலும் தற்போது கட்டண உயர்வு அமல்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். திருக்கோவில்களில் VIP தரிசன முறையை ஒழுங்குபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு இரவு நேர ரோந்து பணிகளை

0: தீவிரப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் முன்பதிவில் பாதுகாப்பான ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்த ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: இந்த அறநிலைய சமயத்துறையினுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும், பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும், கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், நிறைய ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வழிபாடு இல்லாம இருக்கு நிறைய இடங்கள், அந்த கோவில்களுடைய மண்டபங்கள் சரியா இல்லாம, கோபுரங்கள் சரியா இல்லாம, இப்படிப்பட்ட சூழல்ல பராமரிப்பிற்கு இல்லாம இருக்கக்கூடிய கோவில்களை சரி பண்றது, அதே போல ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோவில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகப்பெரிய அளவுல வந்து மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலான் இருக்கும்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரிய 4 மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிரான வழக்கிலும் தேர்தல் ஆணையமும் ஆதவ் அர்ஜுனாவும் 3 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் துறையின் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி விற்பனையை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாண்டியாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நிலையில் பாண்டியாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் குளிக்க செல்ல வேண்டாம் எனவும், குறிப்பாக ரீல்ஸ் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் புழுதி புயல் வீசுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் முந்தல் சோதனை சாவடி அருகே உள்ள 2 கடைகளின் தகர கூரைகள் பறந்ததோடு முந்தல் மற்றும் முந்தல் காலனி பகுதிகளில் 5 மேற்பட்ட வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்தன. தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரமடையாத நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான போடி நாயக்கனூரில் வழக்கத்திற்கு மாறாக பலத்த காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை நாட்டு படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக காரில் கொண்டு செல்லப்பட்ட 120 பந்தய புறாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலுக்குள் தப்பிச் சென்ற நாட்டு படகு குறித்து கடலோர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் இன்றிரவு 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வணக்கம் நேர்களே, மனசுக்கு மண் வாசனையும் காதுகளுக்கு கிராமத்து இசையும் கொண்டு வரும் நிகழ்ச்சி தென்மாங்கு பாட்டு. நம்ம ஊர் திருவிழா, வயல்வெளி, உறவுகள், நாட்டுப்புற இசையின் இனிமைன்னு இதை எல்லாத்தையும் நினைவூட்டும் பாடல்களோட இப்ப பயணிக்கலாம் தென்மாங்கு பாட்டு. மல்லிப்பூ வாசம் போல இந்த பாடலும் மனசுக்கு மெதுவா நிறைச்சிடும். மண்வாசனை படத்திலிருந்து பாடல்.

நேரம் 2:21. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தென்மாங்கு பாட்டு தாங்க கேட்டுட்டு இருக்கோம். செண்பகப்பூவுக்கு மனம் எப்படி இயல்போ இந்த பாடலுக்கும் இனிமை அப்படிதான். கேட்ட உடனே மனசு கிராமத்து வாசலுக்கு பறந்துடும். எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை

90.9 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தென்மாங்கு பாட்டு. திருவிழானா ஆடி மாதம்தான். அந்த கொண்டாட்ட உணர்வுகளை இசையில கொண்டு வரும் பாடல் என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நேரம் 2:33. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9

பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 2:33. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தென்மாங்கு பாட்டு. மண்ணின் மனமும் மனிதர்களின் பாசமும் சேர்ந்தாதான் கிராமம் முழுமையடையும். அந்த உணர்வுகளை அழகா சொல்லும் பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:38. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்மாங்கு பாட்டு. கரகாட்டம், திருவிழா, உற்சாகம் இதையெல்லாம் ஒரே மெட்டில் கொண்டு வரும் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் முற்றிலும் குட்டீஸ்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 052-04-52 என்ற மதுரை முன்னணிப்போட 25-30-170 அறிமுக குட்டீஸ்களும், 25-30-171 மற்ற அனைத்து குட்டீஸ்களும். நேரம் 2:43. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது தென்மாங்கு பாட்டு. மென்மையான காதலுக்கும் இனிமையான நாட்டுப்புற இசைக்கும் ஒரு அழகான சங்கமம். சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 2:49. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தென்மாங்கு பாட்டு. பசும்பொன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கிராமத்து காற்றோட இனிமையையும் நாட்டுப்புற இசையோட நெகிழ்ச்சியையும் பகிர்ந்த தெம்மாங்கு பாட்டு இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் வைஷ்ணவி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சலாக.
1: கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் செகுமுள்ளியில் 83 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. வெப்பநிலை அதிகபட்சமாக தொண்டியில் 40.7 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மற்றும் நாளை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். வரும் 9, 10, 11 ஆகிய நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 11 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் சற்று

உயரக்கூடும். இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமான வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 25 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பதிவான மழை அளவுகள். நீலகிரி, அவலாஞ்சி பகுதிகளில் தலா 8 டிகிரி 8 சென்டிமீட்டர் அளவும், குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி எஸ்டேட் இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. பவானி, நீலகிரி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், சிறுவானி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார் கோயம்புத்தூரில், சோலையார் வால்பாறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் தாலுகா அலுவலகத்தில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. நேர்கள் கேட்கவிருப்பது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 3:35 நிமிடம். நேர்களிருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. மனதிற்கு இதமாக பண்பலையில் வளம் வருவது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். ரெமோ திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நேரம் 3:41. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பண்பலியில் மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டில் மனதிற்கு இதமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடல் விவேக் வரிகளில் தமன் இசையில் ஈரம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு, மெல்ல வரும் பாட்டின் அடுத்த பாடல் பட்டியல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசை மற்றும் பா விஜயின் வரிகளில்

நேரம் 3:50. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வைரமுத்து வரிகளில் தமன் இசையில் மாஸ்கோவின் காவிரி திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய கனிமம், எஃகு, கடல்சார் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் கூறியுள்ளார். 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியை பசுமை பரப்பாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காச நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளுக்கான பிரகதி வளர்ச்சி திட்டத்தை இன்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் செல்ல தடை விதிக்க கோரி திமுக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:03. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அதிரடியான அமர்க்கலமான அட்டகாசமான வசந்தன் கோவின் ஆட்டக்களம் ஆரம்பிச்சாச்சு. ஓகே, நம்ம வந்துட்டு விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கோம், நேர்களும் ரெடியா இருப்பாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைவது
9: வைஷ்ணவி
8: மற்றும் கிளாரா.
9: இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம்
8: கிளாரா? நிறைய ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு, வித்தியாசமான விளையாட்டு விளையாடுறோமா, நேரும் காத்துட்டே இருப்பாங்க இன்னைக்கு என்ன விளையாட்டை கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்றத சொல்லிடலாமா?
9: வார்த்தை 1, பாடல் 3.
8: ஒரு வார்த்தை சொல்வோம், அந்த வார்த்தையை ஒட்டிய 3 பாடல்களை நீங்க தயவு செஞ்சு பாடி காட்டுங்க. ரொம்பலாம் பாட வேணாங்க, அப்படியே கொஞ்சமா நீங்க பாடி காட்டினாலே போதும். என்னென்ன நம்பர்ஸ்ல வந்துடலாம்னு சொல்லிடலாமா?
9: 25, 30, 170 அறிமுக நேயர்களும், 25, 30, 171 மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரை உணர்ப்புல அழைக்கலாம்.
8: ஆமா, இன்னைக்கு வந்து வசந்தன் கோவை நாட்டு கவலத்துல முதல் நேயர் யார் வந்திருக்காங்கன்றது கீட்டிலாம்.
10: ஆமா,
8: எடுங்க எடுங்க, சீக்கிரமா எடுங்க. வணக்கம்.
9: வருக வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
11: வைஷ்ணவி. இன்னொருத்தங்க பேரு என்ன?
8: கிளாரா.
11: என்ன
8: விளையாடுறோம்? பாடல்கள் நீங்க வந்து பாடணும் சரிங்களா? அன்பு அப்படின்ற ஒரு வார்த்தை. அன்பு.
11: அன்பா? அன்பினால் தமக்குரிய.
8: சரி, ஒண்ணு ஓகே, போதும் போதும் போதும், அதுக்கு மேல கேட்க முடியாது. ரெண்டாவது பாட்டு. மூணு பாட்டு பாடணும்.
9: மூணு பாட்டு பாடணுங்கயா? அன்புன்ற வார்த்தையில
11: ஒன்றே சொல்வான்.
8: இல்ல, அதுல அன்புலாம் வரல. என்ன வரி வரும் சொல்லுங்க? நிறைய அன்பே அன்பேன்னு வரும்.
11: அன்பே வா, அன்பே வா அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்க. அப்புறம் வேற என்ன பாட்டு? கொஞ்சம் அவனுக்கு கன்ஃபியூஸா இருக்கும்.
8: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க வந்து ரெண்டு பாட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க, ஆனா அது ராகமா படிச்சாதான். அன்பேவா அன்பேவா அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி, அன்பே அன்பே அப்படின்னு சொல்றதும் ரொம்ப ஈஸி,
9: அப்படித்தானே?
8: பாட்டு பாடணும்ல?
9: கண்டிப்பா பாட்டு பாடணும்.
8: ஆமா, அப்பதான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு நாங்க ஒத்துப்போம். அடுத்த நேரம் அடுத்த நேயர்

0: சரி,
1: வந்துட்டு
0: இப்போ நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் பாட்டை சொல்கிறீங்களா?
1: பாட்டை பாட்டா சொன்னா போதுமா இல்ல பாடி காட்டிடலாமா?
0: அதே ரூல்ஸ் தான்
1: அதுக்குள்ள
0: உங்களுக்கும்.
1: நேர்கள் வந்துட்டாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் வந்துட்டாங்க. வணக்கம்,
0: வருக வணக்கம்.
2: வணக்கம், மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்துபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் மேடம்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்ன
0: சரி, வார்த்தை ஒண்ணு, பாடல் மூணு. உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாங்களா?
2: சொல்லுங்க.
0: ஆசை
2: ஆசை ஆசை இப்பொழுது பேராசை பொழுது.
1: ஒண்ணு ஓகே. ரெண்டாவது
2: ஆசை ஆசையாய் இருக்கின்றது.
0: ரெண்டு ஓகே.
1: அடுத்தது மூணாவது வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யாரு ரொம்ப கோம பேசுறது?
0: உங்க பேர் சொல்லு
1: முதல்ல. உங்க பேர், உங்க பேர்
4: சுப்லக்ஷ்மி சரவணன்.
1: பாத்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாப்ல, கரெக்டா சொல்லிருங்க சரிங்களா?
0: ஓகே மேடம், உங்களுக்கான வார்த்தை சொல்லிடவா?
4: சொல்லுங்க.
0: கல்யாணம்
4: கல்யாணம்
1: கல்யாணம்
4: பாட்டு கல்யாணத்துல இருந்து பாட்டு
1: கல்யாணம்னு ஆரம்பிக்கிற மாதிரி பாட்டு. யோசிங்க யோசிங்க,
0: நிறைய பாடல்கள் இருக்குமா? கல்யாணம் அப்படின்னு ஒரு ராகத்தை எடுத்து விட்டீங்கனாலே பாடல்கள் வந்துடும். ம்
1: ம் ம் ஞாபகம் வரலையா? நேர்கள் வருவாங்க அப்படின்றதுக்காக. அடுத்த நேர் வந்திருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்களை இணைந்திருப்பது வசந்தன் கோவின் ஆட்டக் களம்.
1: நேர்கள் ரொம்ப குஷியாக வந்து பாடிட்டு இருக்குது, கேட்கும் போதே நமக்கும் ரொம்ப குஷியாக இருந்துட்டு இருக்குது. அடுத்த நேரம் அழைத்து விடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
3: என்ன விஷயம்
1: சொல்லுங்க.
2: போடுங்க
1: வார்த்தை, நாங்க சொல்லுவோம், போடல மாட்டோம்.
2: சொல்லுங்க.
0: பார்த்தேன், பார்த்தேன் வார்த்தை வராப்ல பாடல்கள் சொல்லுங்க.
2: நீங்க சொல்றது என்ன? பார்க்கிங்க?
0: பார்த்தேன், பார்த்தேன்,
1: பாக்குறோம்ல, பாக்குறோம்ல.
2: பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர தூடி
1: ஒண்ணு. ஓகே, அடுத்தது
2: பார்த்த ஞாபகம் இல்லையோ.
1: சரி, ரெண்டு. ஓகே, மூணாவது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம வண்பலையில இருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, இப்ப கேட்டு வந்துடலாமா? இது வசந்தன் கோவின் ஆட்டக்களம்.

இது மச்சக்காள, முன்னால சீருது மயிலக்காள, பின்னால பாயுது மச்சக்காள்.

0: நேரம் மாலை மாலை 4:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
6: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரையில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 4:17. வசந்தன்கோ ஆட்டக்கலம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்னா, வார்த்தை 1, பாடல் 3.
1: ஆமாம், ஒரு வார்த்தை சொல்லுவோம், நீங்கள் அது ஒட்டுனா முதல்ல வரக்கூடிய அந்த வார்த்தை ஒட்டுனா 3 பாடல்கள் எங்களுக்கு நீங்கள் பாடி காட்டணும். அடுத்து நீங்கள் காத்துட்டு இருக்காங்க, நம்ம கூப்பிட்டு இல்லாமல் யாரும் வந்திருக்காங்கன்றது. வணக்கம்,
0: வருக வணக்கம்.
1: கல்யாணமா புரியல, நீங்க திரும்ப சொல்லுங்க.
0: இல்ல சார், பாடல்கள்லாம் விருப்ப பாடல்கள் கேட்கக்கூடாது.
1: விருப்ப பாடல்கள் இல்லைங்க, இது வந்து வசந்தன் கோவினுடைய ஆட்டக்களம். என்ன அப்படின்னா, நீங்கள் வரணும், நாங்கள் சொன்ன மாதிரி வார்த்தை 1, பாடல் 3. அந்த வார்த்தை வரக்கூடிய 3 பாடல்களை நீங்கள் பாடி காட்டணும். பாடி காட்டினீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேரில் ரொம்ப உற்சாகமாக அதை பாடி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு சந்தோஷம். அப்படி கேட்கும் போது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த நேயர் யாருங்க வந்திருக்காங்க அப்படின்றத கேட்டுடலாம்.
2: தம்பி, டீ இன்னும் வரல.
0: சரி, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேனே, உங்களை பாட வச்சிடலாம். அப்ப இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், மிஸ் ஆகிட்டே இருக்கீங்க.

0: வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வருக, வணக்கம்.
2: வருக, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது
1: சொல்லுங்க,
0: யார், இங்க
1: யாரு, எங்க
0: இருந்து?
1: இருந்து?
2: மாரியப்பன் பேசுறேன் மேடம்.
0: ஏன் யோசித்து யோசித்து பேசுறீங்க? வானொலி கேட்டு பேசுறீங்களா
2: இல்ல மேடம்,
0: இல்லையா? சரி,
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கே புதூர்.
2: ஹலோ,
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா உங்களுக்கு?
2: தெரியும் மேடம்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
0: பாடல் மூணு.
2: சொல்லுங்க மேடம்.
0: உன்னை
1: உன்னை
2: என்னது?
0: உன்னை
1: உன்னை உன்னை
2: உண்மை
1: உன்னை
0: உன்னை உண்மை இல்ல ஊ இன்னை உன்னை
2: உன்னை.
0: ஆ, கரெக்ட். அது
2: உன்னை நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஆன தங்கமே.
1: அடுத்த பாடல்.
2: உன்னை போராடலாம்
0: போராடலாம். என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? சரி, பரவாயில்ல, நன்றி நன்றி முயற்சி பண்ணதுக்கு. ஆஹா, நேரம் குறைவாக தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் டக்கு டக்குன்னு யோசி டக்கு டக்குன்னு சொன்னோம். ஏன்னா உன்னை அப்படின்னு வச்சுட்டு எக்கச்சக்கமான பாடல் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு மூணே மூணு தான் கேட்குறோம். ரெண்டு சொல்லிட்டாங்க, இன்னொன்று யோசித்துட்டு இருந்தாங்க. கடையா அவங்களுக்கு வந்து நேரம் குறைவாக இருந்ததுனால டக்குன்னு அடுத்த நேரம் நீங்க அடிக்குது. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: உங்கள் மூவருக்கும் வணக்கம் சொல்வது, மாலை வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர் மேடம்.
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை
1: கண்.
3: சொல்லுங்க.
1: கண்.
3: கண்ணோடு காண்பதெல்லாம்.
0: ஓகே, ஒன்னு. ஓகே, ரெண்டாவது.
3: கண்கள் இரண்டா.
1: சூப்பர்மா. அடுத்த பாடம்
0: இன்னொன்னு.
3: திருமலை.
0: ஆஹா, ரெண்டோட
3: நிகரே தோன்றினா.
0: எனது கண் எதிரே தோன்றினாளா?
3: கனி முகத்தை காட்டினாள்.
0: ஓகே ஓகே ஓகே. மூணுமே வந்துட்டு
1: டக்கு டக்குன்னு சொல்லிட்டு மூணு பாட்டையும்.
0: ஓகே, சூப்பருங்க சூப்பருங்க. அருமை அருமை அருமை. நேரில் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப அருமையாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக கடை கடக்கடனு வருங்க. கடக்கடனு சொல்லுங்க. கடக்கடனு போனாதான் நூன் நல்லா இருக்கும். அடுத்த நேயா சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வருக வணக்கம்.
4: பாலா, மதுரை.
1: சரி சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: நீங்க ஒரு
1: வார்த்தை சொல்லுமா? அதுல இருந்து மூணு பாடல்கள்.
4: ஆமா.
1: உங்களுக்கான வார்த்தை பாட்டு.
0: பாட்டு.
4: பாட்டு வரும், என்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
1: ஓகே, சூப்பரியா. அடுத்த பாடல்.
4: பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன் நான் பாடுவேன்.
1: இன்னும் ஒரு பாட்டு.
0: இன்னும் ஒண்ணு.
4: என்ன
0: கேக்கணும், நம்மளுடைய வானொலியை கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்றதுதான். அடுத்த நேர சந்திக்கலாம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம்.
1: யாரு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: பங்கஜம்.
0: உங்க பேரு? பங்கஜம். அருமையா சிரிக்கிறாங்க. வார்த்தை சொல்லிடலாமா?
1: காசு. காசு.
5: காசு மேல காசு.
0: சூப்பர். அடுத்து.
6: பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா.
0: அதுல காசு வரல
5: வரல வரல
0: வரல வரல.
5: காசேதன் கடவுளப்பா.
0: ஆ சரி, ரெண்டு. ஓகே, ஒன்னே ஒன்னு.
7: உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி யாவரத்தை கெடுக்க.
0: இந்த காசு வந்துருச்சு, கண்டுபிடிக்க முடியலையா?
5: ஞாபகம் இல்ல.
0: துட்டு மணி மணி மணி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம பண்பலையில இருந்து ஒரு பாடல் கேட்டு வந்தாலும் வசந்தன் கோவின் ஆட்டக்குளம்.

0: போவேன். அண்ணாத்த ஆடுறார்
1: தென்னாட்டு
0: வேங்கதா, அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு வேங்கதா.

0: இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: வசந்தன் கோவின் ஆட்டக் களம். வார்த்தை ஒன்று, பாடல் மூன்று, நீங்கள் வந்து பாடுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக நேரில் ரொம்ப உற்சாகமாக பாடிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை வழங்கிட்டு இருக்குது நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காத்திருக்கக்கூடிய நேரம் சந்திச்சிடலாமே. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாமனூர் முத்துப்பட்டி பாலமூர் பேசுறேன்.
1: ஓகே, ரொம்ப

0: சந்தோஷம் ப்ரோக்ராம் கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
1: கேட்டுருக்கேன் மேடம்.
0: வார்த்தை சொல்லிடலாமா?
1: ஆ சொல்லுங்க.
2: எங்களுக்கான வார்த்தை காற்று.
1: காற்று வாங்க போனேன்.
0: சரி ஒன்று ஓகே.
1: பூங்காற்று புதிதானது.
0: ஓகே ரெண்டு ஓகே. மூணாவது பாட்டு தான் ரொம்ப முக்கியம்.
1: காற்று
0: காற்று கண்டுபிடிச்சாங்க. மூணாவது பாட்டு வரும்போது டக்குன்னு அப்படியே ஸ்ட்ரகப் ஆகி நின்றாங்க. கவலைப்படாதீங்க, இப்படி நம்ம விளையாண்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு சக்சஸ் ஆயிரும். அடுத்த சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் இரு அறிவிப்பாளர்களுக்கும். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி ஸ்ரீதேவி குமரன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கோம் யா. நிகழ்ச்சி
4: கேட்டுட்டு
2: இருக்கீங்க. வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
2: உன்னை.
3: இல்லையா இல்லையா?
2: உன்னை உன்னை
3: உன்னையா?
0: உன்னை
3: பார்த்து உன்னை பார்த்த பின்பு நான் இல்லையே.
0: ரெண்டாவது பாட்டு.
2: அடுத்த பாட்டு.
3: உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலையில்.
0: ஓகே ரெண்டு ஓகே. மூணாவது.
3: மூணாவதா? இல்ல உன்னிடம் மயங்குகிறேன். அது கரெக்டா வர முடியும் மேடம்?
0: பாடுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம்.
3: சரி. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன்.
0: ஓகே ஓகே
4: ஓகே.
2: டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க, சூப்பர்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஜெயிச்சாச்சு, நேரில் வந்து ரொம்ப அருமையா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நேரம் 4:30 நிமிடத்தில்

0: நேரம் மாலை 4:29 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: அதிரடியான அமர்க்களமான அட்டகாசமான ஆட்டக்களம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நேரில் ரொம்ப உற்சாகமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்மளும் கூடவே சேர்ந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம் சொல்றது யாருங்க இருந்து?
8: மீனம்மா
7: மீனம்மா சரி. அடுத்தது
8: மீனா பொண்ணு, மீனா பொண்ணு
7: ரெண்டு. ஓகே, மூணாவது
9: எல்லாம் குடுக்கறதே.
7: என்னாச்சு நீங்க? நீங்க
9: யாரா?
7: அஞ்சு பாட்டு பாடினீங்க பார்த்தா ரெண்டு பாட்டுல நிக்குது. எப்படி நம்ம நேயர்கள் ரொம்ப சந்தோஷம் ஜெயிச்சிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நேயர்கள்.
10: சூப்பர், டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்க.
7: ஆமா, டக்கு டக்குன்னு பாடுறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த நேயர் சந்திச்சிடலாமா?
10: கண்டிப்பா. வருக வணக்கம்.
7: இது கணக்குல இல்லங்க. சரியா, ரொம்ப சந்தோஷம். ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு
8: வார்த்தை
7: நலமா இருக்கும். நலமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம்.
9: ரவின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க.

0: அதெல்லாம் கணக்கே கிடையாது, வேற வார்த்தை உங்களுக்கு,
1: உங்களுக்கான வார்த்தை ஊர்.
2: சூப்பர்.
0: அடுத்தது ஊரு விட்டு ஊரு வந்து.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையா
1: பங்கு பெற்றதுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம். சொல்றது யாரு?
3: காரைக்குடி சாமிநாதன்மா.
2: சந்தோஷம் சொல்லுங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம் கேட்டுட்டு
3: இருப்பீங்க.
2: நீ கேட்டு இருக்கும் போது நிறைய பாடல்கள் ஞாபகம் வந்துட்டு இருக்கும்ல, இப்படி சொல்லிருக்கலாம் அப்படி சொல்லிருக்கலாம்
3: அப்படின்ட்டு.
2: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
1: சர்க்கரை.
3: சர்க்கரை பந்தலான்.
2: ஓகே.

0: சந்தோஷம் சொல்லுங்க. நீங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருப்பீங்க.
1: மூணாவது
0: வருது கரெக்ட் தான், பாடுங்க. நேர்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அருமையா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே இந்த நிகழ்ச்சி மூலமாக, அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து பாடலில் வந்து யோசிக்கும் போது இந்த மெமரி பவர்னு சொல்லுவாங்க, ஞாபக சக்தி வரும். ஓ நம்ம இப்படி கேட்டோம்ல, இப்படி கேட்டோம்ல, அப்படி கேட்டோம்ல, இந்த பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூளைக்கு தரக்கூடிய ஒரு வேலை அப்படின்றத சொல்லிடலாம்ல. இப்போ அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க?
2: எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க,
2: மதுரை காமராசபுரத்துலேருந்து முனீஸ்வரி.
0: சொல்லுங்கம்மா, ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: உங்களுக்கான
0: ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுலாம். நேரம் 4:36.
3: என்னம்மா கண்ணு

என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணிஞ்சி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன விளையாட்டு? வார்த்தை 1, பாடல் 3.
1: நேர்கள் ரொம்ப அருமையாக பாடிக்கிட்டே இருக்காங்க. நேரம் 4:41 ஆயிடுச்சு. வீட்டில் பாடினா கூட சத்தம் போடுவாங்க, என்ன பாடுறாங்க. ஆனால் ஆட்டக்களத்தில் பாடும் போது எவ்வளோ உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்காங்க. நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யாரு, எங்கிருந்து?
2: மயிலாடுதுறை. சிவ பாலமுருகன்.
1: ஓகே, எங்கிருந்து?
2: மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை, ரொம்ப சந்தோஷம். ப்ரோக்ராம்
0: கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஒரு பாட்டு சொல்றீங்க, நல்ல பாட்டா கொடுங்க.
1: நல்ல பாட்டெல்லாம் சொல்லிடலாம் உங்களுக்காண்டி, சரிங்களா?
2: நல்ல பாட்டா, நல்ல பாட்டா.
1: சரி, காதல் அப்படின்ற வார்த்தை, சரிங்களா?
2: காதல் வைபோகமே.
1: ஓகே,
2: அப்புறம்
1: ரெண்டாவது அதே மாதிரி காதல் வச்சு ஏதாவது ஒரு பாட்டு.
2: காதல், காதல், காதல் சொல்லும் போது கனவு வந்தது.
1: இது என்ன படம்?
2: தைரியமும்
3: தெம்பு உங்களுக்கு தான்.
1: காதல் வளர்த்தே. சரி, ஓகே, அடுத்தது இன்னும் மூணாவது.
2: காதல்,
1: உங்க கவிதை எல்லாம் சொல்லக்கூடாது.
2: காதல், காதல், காதல், இன்னொரு காதல், காதல் வருவோம். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு.
1: கன்ஃபியூஸா இருக்கு, பாட வரல. என்ன காதல், காதல்,
2: காதல், காதல், காதல்,
1: சேர்த்துக்கோங்க.
2: காதல்
1: பேசும்போது ஒரு மாதிரியா பேசுறாங்க, பாடும் போது அப்படி டோன் அப்படி மாத்தி இப்படி பாடிட்டு இருக்காங்க நம்ம நேர்கள். காதற்குரிய நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வருக. வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: குழல் இணைது, யாழ் இணைது, தமிழ் இணைது. மதுரை பண்பலைக்கு, ராமேஸ்வரன் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம். மதுரை நவர்புறத்திலிருந்து உங்கள் அந்த சொன்ன அந்தோனிங்கப்பா.
3: ரொம்ப சந்தோஷம். பேர் கொஞ்சம் லென்ஸ்டா இல்ல?
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: சாட்டன் சீட்டா தான சொன்னேன். பழைய நேரில் நான் இப்ப எவ்ரிடே கேட்டுட்டு தான் இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
4: கொஞ்சம் எளிமையா கொடுங்க. ஓல்ட் சாங் படிக்கிறோம்ல, சாட்டன் அது
1: கொஞ்சம். உங்களுக்கான வார்த்தை அன்பு.
4: அன்பு மேகமே எங்கு ஓடிவா, இன்று துணையை அழைத்து. அந்த பாடல் ஒண்ணுப்பா. அன்பு நடமாடும் கலை
1: கூட
4: மேகமே. அன்பு, அன்பில்லார் என்றும் தமக்குரிய ஒரு பாடல்.

0: ரொம்ப
1: சூப்பர்
0: நன்றி
1: கால்
0: ரொம்ப
1: பண்ணி
0: அருமையாக
1: நன்றி.
0: பாடியே
1: தேங்க்ஸ்.
0: காமிச்சிட்டிங்க.
2: ஆமாம், ரொம்ப அருமையாக வந்துட்டு விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
3: சாத்தான்குடியில இருந்து முருகன்.
2: உங்க வாய்ஸ் கொஞ்சம் கட்டாய் கட்டாய் வருது, அதனால டவர் இருக்கிற இடத்துல வந்து நின்று பேசுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு லைன் பிடிச்சிருப்பீங்க. மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: நேரம் 4:50. இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஆட்டக்களம் தாங்க விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல வார்த்தை 1, பாடல் 3.
6: கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு நெருங்கி வந்துட்டே இருக்கோம். காத்திருக்கூடிய நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்,
5: வருக. வணக்கம்.
7: கோவிலுக்கு அழகு தெப்ப குளம், மதுரை பண்புல இருப்பது சின்ன சொக்கி குளம், எல்லா நிகழ்ச்சியும் கலக்கி கொண்டிருப்பது ஆட்டக்களம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
6: மாலை வணக்கம் சொல்றது யாருங்க இருந்து
7: சொல்லிருங்களேன்.
6: ரொம்ப சந்தோஷம், நிகழ்ச்சியில கேட்டுட்டு அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டீங்க. என்ன?
7: ஆமா ஆமா.
6: ஓகே ஓகே.
5: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாங்களா? உங்களுக்கான வார்த்தை கருப்பு.
7: கருப்பா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு.
6: ஒன்னு ஓகே.
5: அடுத்து
8: மாஸ்டர் நெக்ஸ்ட்.
7: கருவாப்பையா, கருவாப்பையா,
6: கருவாப்பையா. ஓகே தான், பட் கருப்புனே நிறைய பாட்டு இருக்குது, முயற்சி பண்ணுங்களேன், ட்ரை பண்ணுங்க.
7: கருப்பு வந்து அந்த பாட்டு
9: தயங்காம சொல்றாங்க.
6: கருப்பான கையால
7: என்ன
6: ஓகே. அப்புறம்
7: எனக்கு பிடிச்ச கலரு
6: ரெண்டு வந்துச்சு. இன்னொன்னு
10: கல்யாணம்.
6: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நேரம் 4:53 ஆயாச்சு. வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
6: மூணாவது மாத்தி போட்டலாம், ஒத்துக்க முடியாது. சரிங்களா?
5: சூப்பர்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றி.
6: ஆனா அந்த பாட்டு ஆக்சுவலி தென்றல் உறங்கிய போதும் தான் வரும், அது வந்து அவங்க பாடினது கரெக்ட் தான் ஆக்சுவலி. அடுத்தது நேர் சந்திச்சிடலாம். வணக்கம்.

0: ஹலோ,
1: வணக்கம்.
0: ஜானகி. வணக்கம் மேடம்.
1: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
0: ஜானகி ஆமையூர்லேருந்து.
1: நீங்க வானொலி சத்தத்துல ரொம்ப கேக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. சரி, உங்களுக்கான
0: சரி,
1: வார்த்தை
0: சொல்லுங்க மேடம்.
1: மருதாணி.
0: மருதாணி.
1: மருதாணி,
2: அது பாசிங்களை போயிச்சு திரும்பவும் கிளறாங்க.
0: வேற வார்த்தை சொல்லலாமா?
1: வேற வார்த்தை சொல்லலாமா அப்படின்றது கிடையாது. நன்றி நன்றி நன்றி. மருதாணி செவக்கும் செவக்கும் அப்படின்ற பாட்டு இருக்கு, மருதாணி அப்படின்ற பாட்டு இருக்கு. அடுத்த நேயரை சந்திச்சிடலாம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் நிறைவான நேயர்.
3: மேடம் சூப்பரா பேசுறீங்க, சூப்பர்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
3: மதுரை மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர் லால் பேசுறேன். பாடுவோர் பாடினார்.
1: அதெல்லாம் வார்த்தை இல்ல.
2: நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்
3: நீங்க வார்த்தை எனக்காண்டி வார்த்தை.
4: உங்களுக்கான வார்த்தை மழை.
3: மழை.
1: ம்,
3: மழை மழை. ஆஹா, மழை மழை.
1: அதே திரும்ப திரும்ப சொன்னா பாடல் மாதிரி அப்படின்னு நினைக்க கூடாது, சரிங்களா?
4: மழை
3: அண்ணாமலே.
1: ஆஹா, அந்த மழை
3: அண்ணாமலே.
2: தெய்வமே.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
3: மாமணியே முருகையா.
1: சரி, அடுத்தது. மலையோரம் வீசும் காற்று அப்படின்னு பாட்டு
3: இருக்குல்ல.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிறைவான நேரம் வந்துச்சு, ஆட்டக்களம் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
4: நிகழ்ச்சியில பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது வைஷ்ணவி
1: மற்றும் கிளாரா. நன்றி.
4: அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளர் முத்துக்கருப்பன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய கனிமம், எஃகு, கடல்சார் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியை பசுமை பரப்பாக மாற்றும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு டாக்டர் ராஜீவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, உன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே,
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: July 1 to 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்னா மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் தொடர்ந்து கேட்கலாம். வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றலில் பாடல் கேட்கலாம். 100வது நாள் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: விழியிலே மணி விழியில் மௌனம், மொழி பேசும் அன்னம்,

நேரம் மாலை 5:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த இனிய மாலை பொழுதை இனிதே இசைத்து வருகிறது மாலை தென்றல் நிகழ்ச்சி. ஓஹோ மேகம் கவிதை ராகம் தருகிறது, கேட்டுவிட்டு வருவோமா?

இனிய மாலை பொழுதில் மான்கள் துள்ளி விளையாட இசைக்கும் இன்பகீதம் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசையாக இசைக்க காத்திருப்பது புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் மாலை 5:41. மேகம் வந்த போதும் இங்கு மழை பொழியாமல் இருக்குமோ? நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றலில் இதோ அந்தி மழை பொழிகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மெல்லிய மெட்டுக்களோடு புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து இதோ ஒரு சின்ன குயில்.

நேரம் மாலை 5:51. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சி. உதயகீதம் திரைப்படத்திலிருந்து இதோ சங்கீத மேகம் இசைக்க காத்திருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலா கேட்கலாம்.
1: தர்ம யுத்தம் திரைப்படத்திலிருந்து ஆகாய கங்கை.
0: நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன் மற்றும்
1: பிரியா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் கல்லூரி விடுதிகளில் சேர மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தகவல். கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவிகள் சேர தகுதியுடையவர்கள். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் 15/7/2026 அதாவது 15ஆம் தேதி ஜூலை மாதம் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே கல்லூரி மாணவ மாணவர்கள் அரசின் இச்சலுகையை பெற்று பயன்படையுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: The site slid down. Work at the site had been suspended on Monday due to incessant rain. Vehicles at the site were also buried in the landslide. Wayanad has been experiencing heavy rainfall since yesterday. A red alert has been issued for Wayanad and Kozhikode districts. In FIFA World Cup, defending champions Argentina will take on Egypt in round of 16 match in Atalanta tonight. Later in another round of 16 clash, Switzerland will face Colombia in Vancouver. Belgium defeated United States 4-1 in the round of 16 clash in Seattle to secure their place in the quarterfinals of the tournament. Belgium will now face Spain in the quarterfinals at the Los Angeles Stadium on Friday. And that is the end of this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:10. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனதில் அமைதியும் இல்லத்தில் இறை அருளையும் நிரப்பும் பக்தி பாடல்களின் நேரம் இந்த இனிய தருணத்தில் இசையோடு விளக்கேற்றும் வேளை.

நேரம் 6:20. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை.

நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேளை. நேரம் 6:25. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும் தொகுப்பாய் கேட்கலாம். மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், எழுதியவர் கதிரவன் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம், 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம். வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், அதனைத் தொடர்ந்து 11:59 சென்னை எஃப்எம் வித் பாரத் தமிழ் 102.3 MHz காலை 4:45 வரை நிகழ்ச்சிகள் தொடரும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்கள் கேட்கவிருப்பது மாநில செய்திகள், சென்னை அஞ்சலக. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய வகை கனிமங்கள், எஃகு, கடல்சார் பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 8 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ, இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஆர்பி விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார்.
4: டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த இஎஸ்ஐயும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலம் 10.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. எம்ஆர்பிக்குள்ள இருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. எம்ஆர்பிக்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும்.
3: மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய

ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊடகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாவிக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100 வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பவ்யா தண்ணீரோ தெரிவித்துள்ளார். இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் 6 உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
2: டுடே மார்னிங் 7:00 வந்து நமக்கு ஒரு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா டோட்டல் mm வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச். இதுல ஏரியாஸ்ல பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸ்ல வந்துட்டு தான் லாஸ்ட் 2 days ஹெவி ரெயின் இருக்கு. ஊட்டியில சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைட் அப்பர் பவானி சைட் கொஞ்சம் ஹெவி ரெயின். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கூடலூர் பகுதியில இருக்கிற எல்லா ஆத்துல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் அது போக கூடாதுன்னு எப்பவுமே மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட ரெயின் சீசன் அப்போ தயவுசெய்து ஆத்துல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்றதுக்கோ இல்லையா பார்க் பண்றதுக்கோ வேற எந்த விளையாடுறதுக்கோ வந்து பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் பிளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதர்வைஸ் நாங்க ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அது நாங்க பண்றோம்.
0: தமிழகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர்களுக்கான நேரடி சேர்க்கை வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி திவ்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரையில் போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணை பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 559 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு

0: வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:40, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிய மாலை வணக்கம் நேர்களே, மாலை நேரம இன்னும் அழகா மாத்தணும்னா அதுக்கு துணை நல்ல இசைதான். அந்த இனிய பயணத்துல உங்களை அன்போட வரவேற்கிறது அந்தி பூக்கள். பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சித்ரா சிவராமன் குரல்களில் பாடல்.

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே.
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்ன மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

நேரம் 6:50. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். வேல் திரைப்படத்திலிருந்து ஹரி

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:55. இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்தி பூக்கள். பீமா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில் பாடல்.

நேரம் 7:01. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாவதா அய்யனா திரைப்படத்திலிருந்து நவீன் குரலில் பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டது அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியில் இறுதி பாடலோடு விடைபெறுவது நான் வைஷ்ணவி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: திருச்சி மாவட்டத்தின் 147வது ஆட்சியராக பிரதீப் தயாள் பொறுப்பேற்றார். தமிழகத்தின் புதிய அரசு மேற்கொண்ட 14வது மாவட்ட ஆட்சியரின் இடமாற்றம் உத்தரவின்படி திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த வே சரவணன் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக நிதித்துறை இணைச் செயலராக பணியாற்றி வந்த பிரதீப் தயாள் திருச்சி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிரதீப் தயாள் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில், வரலாற்று சிறப்புமிக்க திருச்சி மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளன். திருச்சி மாவட்டம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொடுப்பது, மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு நேர்மையான திறமையான நிர்வாகத்தை கொடுப்பது என எனது நோக்கங்களாகும். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முன்னுரிமை வழங்கி திருச்சி மாவட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வேன் என்றார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. விரைவில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவி பேலட் உள்ளிட்ட சரிபார்க்கும் பணிகளை தொடங்கப்பட்டது. முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இதன் பின் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள் அங்கு சரிபார்க்கும் பணியில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தலைமையில் திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை சபாநாயகர் ரவிசங்கர், மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள், மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கிரே பிரவீன் உமேஷ் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள், புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள், ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களை விரைந்து முடிப்பது உள்ளிட்ட குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசிய அமைச்சர் ரமேஷ், திருச்சி மாவட்டத்தில் அரசு சார்பாக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. நேர்மையான முறையில் அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆய்வுக் கூட்டம் திருச்சி மாவட்டத்தில் நடத்தப்படும் என தெரிவித்தார். திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 கேடயங்களை வென்றுள்ளது என திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி பேட்டியளித்துள்ளார். திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 விருது கேடயங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. ரயில்வே ஊழியர்களின் கடின உழைப்பிற்கு சான்றாக இந்த விருதுகள் கிடைத்துள்ளன. பொது மேலாளரின் கோட்டங்களுக்கு இடையேயான ஒட்டுமொத்த செயல்திறன் கேடயத்தை 2 இடம், மெக்கானிக்கல் துறை செயல்திறன் கேடயம், மருத்துவத்துறை செயல்திறன் கேடயம், பர்சனல் துறை செயல்திறன் கேடயம், பிளானிங் ஒர்க் ஸ்டடிஸ் செயல்திறன் கேடயம், சிறந்த கோட்ட ஸ்டோர்ஸ் கேடயம், சிறந்த பயிற்சி நிறுவனத்தின் விருது ஆகியவற்றை திருச்சி கோட்டம் பெற்றுள்ளது. மேலும் கோட்டங்களுக்கு இடையேயான தூய்மை கேடயத்தில் சிறந்த பராமரிப்புக்கான விருதையும் திருச்சி ரயில் நிலையம் பெற்றுள்ளது. இந்த நிதியாண்டில் திருச்சி கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777.20 கோடி ரூபாயும், பயணிகள் போக்குவரத்து மூலம் 572.32 கோடி ரூபாயும் வருவாய் ஈட்டியுள்ளது. இது தவிர பார்சல் போக்குவரத்து மூலம் 6.92 கோடி ரூபாயும், டிக்கெட் பரிசோதனை மூலம் 13.38 கோடி ரூபாயும், இதர வழிகளில் 20.33 கோடி ரூபாயும் வருவாயாக கிடைத்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் 41.72 பில்லியன் பயணிகள் இந்த கோட்டம் வழியாக பயணித்துள்ளனர். ரயில்வே பராமரிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் காரணமாக பல இடங்கள் ரயில் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 94.41% சரியான நேரத்திற்கு இயக்கப்பட்டுள்ளன. இது இந்திய ரயில்வேயின் டாப் 10 கோட்டங்களில் ஒன்றாகும். அடுத்த ஆண்டில் இந்த இலக்கை 96% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. சரக்கு கையாள்வதில் தொடர்ந்து 4வது ஆண்டாக 13 மில்லியன் டன் இலக்கை தாண்டி 13.24 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவு தானியங்கள் கையாள்வது 41%, உரங்கள் கையாள்வது 699% அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளன. பண்டிகை காலங்களில் 56 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் ஏற்கனவே உள்ளதை போல தஞ்சாவூரிலும் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 3 புதிய உணவகங்கள் வரவுள்ளன. இந்த ஆண்டோடு திருச்சி கோட்டத்தில் மொத்தம் 25 லிப்டுகள் மற்றும் 11 எக்ஸலேட்டர்கள் பயன்பாட்டில் உள்ளன என தெரிவித்தார்.
0: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இ கதிரவன்.

0: 7:14:55 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்திற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு, குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்புமிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகு துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கு

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார். இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப் பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.B. Nadda தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு J.B. Nadda திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு J.B. Nadda கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரளத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. Radhakrishnan வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு

மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம். பாட்டு இது ஹிட்டு.

இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலக கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இதுவரை கேட்டீர்கள் ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, என் அக்காமார்களுக்கு, என் தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

103.3 எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு, மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

0: செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சும்மா ட்ரை பண்ணலான்னு ஒரு தடவை போதை மருந்தை யூஸ் பண்ணீங்கன்னா போதும், அதோட பாதிப்பு உங்கள் லைஃப் ஃபுல்லாக இருக்கும். சந்தோஷமோ சோகமோ டென்ஷனோ எதுக்குமே போதை மருந்து ஒரு தீர்வு இல்லை, அது நிச்சயமாக ஒரு ஆபத்து. நான் சினிமாலையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி விளையாட்டுக்கு கூட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதில்லை, நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. போதை மருந்து யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ண கம்பல் பண்ணுறதும் ரொம்ப தப்பு. ப்ளீஸ் சே நோ டு ட்ரக்ஸ்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜெகமே தந்திரம் படத்திலிருந்து உங்களுக்காக காட்டளையில்

வணக்கங்க, நான் உங்க கார்த்தி பேசுறேன். நீங்க எவ்வளவு அவசரத்துல இருந்தாலும் தயவு செஞ்சு இத ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. சினிமால பார்த்தேன், டிவியில பார்த்தேன், இன்டர்நெட்ல பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு போதம் இருந்த தயவு

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக டியூட் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு. இது ஹிட்டு. நேயர்கள், அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் பைசன் திரைப்படத்திலிருந்து, உங்களுக்காக காற்றலையில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மாவீரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலையில் ராப்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்தீர்கள் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகா

வார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிகரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார். மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். அனைத்து நலத்திட்டங்களின் பயன்களும் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், திட்ட பயன்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவேக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100 கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹிட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹிட்ஸில் காற்றலைகளில் வலம் வரும் நிகழ்ச்சி பட்டாம் பூச்சிகள். பகல் முழுவதும் புகழ் இதழ்களில் அறிவு தேன் பருகி இன்பத்தில் கலைத்து போய் இரவினில் நம் மனக்கூட்டு வானில் மின்னிடும் மின்மினி பூச்சிகள் அந்த வானவில்லின் வண்ணங்களை தன் சிறகுகளில் விரிக்கும் வண்ணத்து பூச்சிகளாய் இங்கு காற்றலைகளில் சிறகடித்தே தேன் மொழிகள் சுமந்து சுதந்திரவானில் வலம் வர இருக்கும் பட்டாம்பூச்சிகளை வருக வருக என மனமகிழ்வுடன் அழைக்கிறேன்.
1: பட்டாம்பூச்சி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி தான் கேட்கறதுக்காக அவரோட காத்துட்ருப்பாங்க. இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. இந்த குழந்தைகள் வந்து அறிமுக நேர்களாக இருக்கட்டும் இல்லை அனைத்து நேர்கள் இதுவங்கெல்லாம் வந்து உங்களுடைய திறமைகளை எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் பட்டாம்பூச்சிகள். 25 30 170 25 30 171 04 5 மதுரை 3 இணைப்புடன் பேச வரலாம் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாய் பட்டாம்பூச்சிகள். பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேரிலே.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள். நேரம் 8:13 ஆயிடுச்சு. ஒரு குழந்தைங்கிட்ட பேசும்போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த குழந்தையாகவே நம்ம மாறிடுவோம். அப்படி எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு குழந்தைகள்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும் போது அப்போது ஒரு குழந்தை கேட்டுச்சு, உலகத்துலேயே வந்து சின்ன கதை எது தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. சின்ன கதையா? எனக்கு தெரியாதுமா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. உலகத்துலேயே ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ராஜா இருந்தாராம், அதோட சரியா அப்படின்னா அதுக்கப்புறம் கதை அப்படின்னு அவ்வளோதான், இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன கதை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிச்சு. ஓ, அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு ஊரில் ராஜா இருந்தாரா, அதோட சரியாக அதான் அந்த கதை அப்படின்னு. சரி, உலகத்துலேயே பெரிய கதை எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. நான் சொன்னேன் உலகத்துலேயே பெரிய கதையா, அதையும் நீயே சொல்லியிரு பாப்பா அப்படின்னு சொன்னேன். உலகத்துலேயே பெரிய கதை என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், அவர்களுடைய வந்துட்டு கீழே வந்து நிறைய சிஷ்ய பிள்ளைகள் இருந்தாங்களாம். அப்போ வந்து அவர் சொன்னாரா, நான் ஒரு கதை சொல்வேன், நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னாராம். கதை சொன்னோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சான். அப்போ அவங்க கீழே பணி பண்ணக்கூடிய அவங்க வேலையாட்கள்லாம் சொன்னாங்களாம், ராஜா ராஜா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்பிள்ளையா. இப்போ வந்து அந்த பணியாட்கள்லாம் என்ன கேட்டாங்க,
1: ஒன்ஸ் மோர்
0: அப்படின்னு சொன்னோடனே திரும்ப அந்த குழந்தை வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஊரில் ராஜா இருந்தாராம், அவர் கதை சொன்னாரா, ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பணியாட்கள்லாம் பார்த்துட்டு அந்த பணியாட்கள்லாம் சொன்னாங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் மோர் கேட்டாங்களா. பணியாட்கள் என்ன சொன்னாங்களா,
1: மறுபடியும் ஒன்ஸ் மோரா?
0: ஆமாம், மறுபடியும் ஒன்ஸ் மோர். இப்படியே கதையை வந்து சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டே இருந்துட்டு இதுதான் உலகத்திலேயே ரொம்ப நீளமான கதை அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி குழந்தையோட பேசும்போதே ஒரு சந்தோஷம் தான் அப்படின்றலாம். பாடல் கேட்டதுக்கப்புறம் மீண்டும் தொடரலாம் நீர்களே.

0: பட்டாம்பூச்சிகளை நிகழ்ச்சியில் இருந்துட்டுருக்கோம். மதுரை எஃப்எம் 101.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குழந்தை காத்துட்டு பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப அழகா வணக்கம் சொல்றது. உங்க பேர் சொல்லுமா?
1: தேவசேனா.
0: ஓகே, தேவசேனா. வீட்டுல செல்லமா ஒரு பேர் வச்சிருப்பாங்களா? என்ன பேரு? பட்டாம்பூச்சிகள் வந்து ஏதோ சொல்றதுக்காக வந்திருக்குது. கடகடன்னு சொல்லுங்க. கடகடன்னு நாங்கள் பாட போட்டுரும். புலிக்குட்டி, நீங்க அந்த பட்டாம்பூச்சிகள் உங்களுக்கு ஏதாவது ரைம்ஸ் தெரியுமா சொல்லுங்க. ஏதாவது ரைம்ஸ்? சரி, அதை விடுங்க, அது வேண்டாம். புலிக்குட்டின்னு ஏன் உங்களுக்கு பேர் வச்சாங்க? புலிக்குட்டின்னு ஏன்? நீங்க புலி மாதிரி ரொம்ப வீரமா இருக்கிறதுனால உங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி.

0: பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி தான் கேட்டுக்கோன்மோ 103.3 மற்றும்
1: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹிட்ஸில் பட்டாம்பூச்சிகள்.
0: ஆமாம், குழந்தைகளோட பேசுறது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளோட பண்பலையில காலையில 6:55 குழந்தைகளுடைய வந்து குரலாக ஒழித்துக்கொண்டே இருக்கிறது.
1: பேசுவாங்க பூந்தளிர் நிகழ்ச்சியில கேட்கும் போதே ரொம்ப இனிமையா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி நான் வந்து பூந்தளிர்ல காலையில 6:55 சொல்லக்கூடிய அந்த பூந்தளிர்ல குழந்தைகள் பேசக்கூடிய நிகழ்ச்சியில கேட்கும் போது ஒரு குழந்தை வந்து ஒரு கதை சொல்லுச்சு. என்ன அப்படின்னா, ரெண்டு சிட்டுக்குருவி இருந்துச்சாம். அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க வெளியில போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அப்போ அதில் இருக்கிற ஒரு குருவி சொல்லிச்சான், அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவி என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்கு. இன்னொரு குருவி, ஐயோ நான் வரமாட்டேன், அம்மா சத்தம் போடுவாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்றச்சான். அப்போ அந்த ஒரு குருவி மட்டும் என்ன பண்ணிருக்கு, கொஞ்சம் தூரம் அப்படி பறந்து கொடுத்து ஓடிட்டு வந்திருக்கு. பாத்தியா நான் நல்லா தானே இருக்கேன், அம்மா சும்மா சொல்றாங்க வந்துச்சு, அதான் நீ வா ஏன் நல்லா ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி பேசி மழுப்பி அந்த குழந்தையான அந்த குருவியும் சேர்த்து ரெண்டு குருவியும் அப்படியே பறந்து அப்படி வந்துடனே அதுக்கு அந்த காத்துல பறந்து வரது அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டே இருந்துச்சான். அப்ப இன்னும் கொஞ்சம் தூரம் போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பறந்து வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க வந்து பெரிய பறந்து வந்துருச்சான். பறந்து வந்து அந்த ரெண்டு குருவியும் பிடிக்க வரும்போது மூச்சு முக்க ஓடி வந்து கூண்டுக்குள்ள வந்து நிற்கும் போது இன்னும் பெரிய பயங்கரமா மூச்சு வாங்குச்சான். அப்போ வந்துட்டு கேட்டிருக்கு, இவங்க பத்தியா இதுக்கு தான் சொல்றது, அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்க அம்மா அப்பா வந்துட்டாங்க.
1: என்னாச்சு
0: என்னாச்சு அப்படின்னு, இல்ல நீங்க சொல்றதை கேட்காம நாங்க போயிட்டோம் அப்படி பறந்து வந்துருச்சு அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது,
1: அம்மா

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இனி கேட்டு ரசிக்கலாம் இளைய

0: உலகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இளையோர் உலகம் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னென்ன பகுதிகள் வளம் வர காத்துட்டு இருக்கு, நம்ம என்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத கேட்கலாம். முதல் பகுதியாக எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இரண்டாம் பகுதியாக இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா. நிறைவாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகள். இப்ப முதல் பகுதியா வளம் வரக்கூடிய எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியில் ஹெட்செட்டில் உலகம் என்ற தலைப்பில் மாணவர்கள் முத்து, கோபி கிருஷ்ணா மற்றும் நவீன் அவர்களின் கலந்துரையாடல் கேட்கலாம்.
1: வணக்கம். நாங்கள் பேசக்கூடிய தலைப்பு ஹெட்செட்டில் உலகம். ஏ நவீன, நவீன எப்படா இருக்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆளே பார்க்க முடியல. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்களா? பாரு கோபி, எவ்வளவு நேரம் கூப்பிட்டுகிட்டு இருக்கேன். காதுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு காது கேட்காம உட்கார்ந்துருக்கேன் பாரு.
2: அவர் நல்ல சாங் கேட்டுக்கிட்டு ஹெட்போனுக்குள்ள மூழ்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம கூப்பிடுறது கூட காதல விழுகாம இருக்காரு.
1: ஆமாம் கோபி, இப்ப இப்படிதான் எல்லாருமே. இந்த உலகமே ஹெட்செட் குள்ளதான் கோபி இருக்குது. சரி, அவரை எழுப்புங்க முதல்ல.
2: நவீன், நவீன் இங்க பாரு, முத்து கூப்பிடறாம பாரு. அது கூட பேசாம கவனிக்காம இருக்க நீ.
3: ஐயா வாங்கய்யா, எப்பயா வந்தீங்க?
1: பாத்தியா கோபி, எப்ப வந்தோன்னு கூட தெரியாம இவ்வளவு நேரம் இருக்கேன். நாங்க அப்பதே வந்துட்டோம். என்ன ஹெட்செட்டை போட்டுக்கிட்டே இருக்க நீனு?
3: ஐயா என்னங்க ஹெட்செட்டை போய் குறை சொல்றீங்க? ஹெட்செட்ல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரியுமாயா?
1: ஆமா ஆமா, நல்லா தெரியுது நன்மைகள். நான் கூப்பிட்டது கூட கேட்காம இருந்திருக்க.
3: ஐயா வெளியே உள்ள என்விரான்மெண்ட்ல இஷ்யூவை வந்துட்டு அதுல உள்ள நாய்ஸையும் என்னால வந்துட்டு கேதர் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பேன். இதுல வந்துட்டு நவீன தொழில்நுட்பமான நாய்ஸ் கேன்சலிங் இருக்காமையா?
2: நவீன் சொல்றது என்னவோ கரெக்ட் தான். இதனால என்ன யூஸ்னா, ஒரு நல்ல பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட்போன் யூஸ் பண்றதுனால கிடைக்குது. ஒரு நல்ல சாங்கோ, ஒரு நல்ல படம் பாக்குறோம், ஒரு நல்ல பாட்காஸ்ட் கேட்கறோமோ, நம்மளுக்கே ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இது என்னன்னா ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்குது பர்சனலா யூஸ் பண்றதுனால.
1: என்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்குது? நீங்க வேற. அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பைக்ல போறவங்க ரெண்டு பக்கமும் ஹெட்செட்டை போட்டுட்டு ஏன் கேக்குற, பின்னாடி ஆர்ன் அடிச்சா கூட கேட்க மாட்டேங்குது, முன்னாடி ஆர்ன் அடிச்சா கூட கேட்க மாட்டேங்குது. இதனால எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? ஹெட்செட்னால நிறைய பிரச்சனை தான்.
3: என்னங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க? இப்ப பாருங்க, நம்ம மக்கள் நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன் இல்லேனே சொல்லல. இப்ப என்னன்னா, நம்ம மக்களுக்கு நடுவுல அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோமையா?
1: நீங்க சொல்றதும் சரிதான், அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் தான்.
3: இவ்வளவு சொல்றீங்கல்ல, நம்ம ஊர்ல கோவிட்னு ஒண்ணு வந்துச்சு, உங்களுக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மக்கள் வந்துட்டு வீட்டை விட்டே வெளியேற முடியாத சூழ்நிலை, நம்ம பிள்ளைகளாலையும் படிக்க முடியல, கல்லூரி பள்ளிக்கூடம்னு போக வேண்டிய நிலைமை. அப்பெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல தான் கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க, அப்ப ஹெட்செட் யூஸ் பண்ணி தானே பயன்படுத்தினாங்க?
1: அது என்னமோ உண்மைதான்ப்பா, அறிவை பெருக்குதான். இந்த கோவிட் வந்ததுதான் வந்துச்சு, என்ன பண்றது, எல்லாரும் ஹெட்செட்டும் கையுமா தான் திரியறாங்கப்பா.
2: கோவிட்க்கு அப்புறம் என்னன்னா, மக்கள் வந்து ஒரு மாதிரி சோசியலைஸ் ஆகுறது மிஸ் ஆயிருச்சு. நம்ம என்னதான் கோவிட்ல வீட்டுக்குள்ளே இருந்து நாலு பேர் ஒரே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு சர்டன் டைம் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் போறதும் நம்ம போர்ட் மீட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி தனியாக உட்காந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதா இருக்கட்டும். இப்போ என்னன்னா, அதுக்கப்புறம் ஒரு டைம் வரைக்கும் ஒர்க் இருந்துச்சு. ஒர்க்குக்கு அப்புறம் இல்லாமல் என்னன்னா சீரீஸ் பார்க்கறது, கேம் ஆடுறது. ஸோ இதுக்கெல்லாம் ஹெட்ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இதனால என்னன்னா, வீட்டுக்குள்ள ஒரு நாலு பேர் இருக்கும், நாலு பேர் அப்பா அம்மாவோட ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா ரெண்டு பசங்களுமே ஃபோனும் கையுமா சுத்துறது, பெரியவங்களோட பேசுறது இல்லை பெருசா. ஸோ இதனால ஒரு சின்ன ஜென்ரேஷன் கேப் ஒன்று உருவாயிருது. நம்ம வீட்டில் இருக்கவங்களோட பெரியவங்களோட மொதல் பேசணும், நாலு விஷயம் அவங்க சொல்றத கேட்கணும். இது வந்து நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நல்லா ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ என்னன்னா, ஃபோனும் கையுமா இருக்கும், அதுல ஹெட்ஃபோனை வேற மாட்டிக்கிறோம்.
1: பாரு கோபி கரெக்டா சொல்றாரு. இப்ப அதே மாதிரிதான், எங்க போனாலும் எல்லாரும் வீட்லயே ஹெட்ஃபோன் எடுத்துட்டு அங்கிட்டு ஓரமா சாப்பிட போயிடுறது, இங்கிட்டு ஓரமா சாப்பிட போயிடுறது, இப்படி வீட்டுக்குள்ளே ஒரு ஃபெலோஷிப் இல்லாம மைக் ஆயிருச்சு. இதுலதான் ஹெட்செட் நன்மையா உங்களுக்கு?
3: ஐயா ஹெட்செட் வந்துட்டு எங்களை வந்துட்டு உலகத்துல தனிமைப்படுத்தவில்லையா? ஹெட்செட் மூலியமா எங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிறையா?
1: எங்க அக்கா கூட மாசமா இருக்கும் போது இப்படிதான் ஹெட்செட் போட்டு
4: நல்ல பாட்டு கேட்டுக்கிருந்தாங்க. என்னக்கா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மைக்க குழந்தைங்களுக்கு நல்லா கேட்கும், குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வகையில அதை ஏத்துக்கலாம் தான் ஹெட்செட்டை.
2: பிரெக்னெண்டா இருக்க அக்கா வந்து அதுல போட்டு ஹெட்போன் போட்டு கேட்க

0: அது என்னமோ கரெக்ட் தான். இப்ப என்னன்னா, நேத்து பிறந்த குழந்தை கூட சின்ன பசங்க கூட கேம்ஸ் ஆடுறதுக்கு ஹெட்போன் போட்டு யூஸ் பண்றாங்க. டைட்டனன்ஸ் போன்ற நோய்கள் ஏற்படுது காதுல. சோ இதனால ஜவ்வோட கேட்கும் தன்மை குறையுது, காது கேளாமை ஏற்படுது, தலைவலி இந்த மாதிரி போன்ற நோய்களை ஈஸியா வந்து அஃபெக்ட் பண்ணுது சின்ன பசங்களை. சோ இதனால என்னன்னா கேளாமை திறமை, கவனக்குறைவு இதெல்லாம் ஏற்படுது. இதுல நிறைய சின்ன குழந்தைகள் இளைஞர்கள்லாம் அடிக்ட் ஆயிடுறாங்க. இதை கண்டினியூஸா ப்ராசஸா யூஸ் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி கவனச்சிதறல் ஏற்படுது. இதனால ஒரு டிப்ரெஷன், சோ இது போன்ற ஒரு மனசோர்வுலாம் ஏற்படுது. முத்து
1: சொன்னது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. யார கேளு, காதே கேட்க மாட்டேங்குது. என்னமோ
2: ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு பாருங்களேன். நீங்க ஒரு மெடிக்கல் இஷ்யூ சொன்னீங்க ஓகேங்களா, அதே மாதிரி நான் ஒரு மெடிக்கல் டேர்ம் ஒன்னு சொல்றேன் பாருங்களேன். ஹெட்செட் யூஸ் பண்றதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குண்டு. மியூசிக்கல் தெரப்பின்னு சொல்றாங்க மெடிக்கல்ல. என்னன்னா நம்ம சாங்ஸ் கேட்கறதுனால நம்மளுக்கு ஒரு மியூசிக்கல் தெரப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்றாங்கயா. மெடிடேஷன் மெடிடேஷனும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மக்கள் வந்துட்டு கண்டிப்பா பண்ணக்கூடிய விஷயங்கள். மெடிடேஷன் பண்ணும் போது சாங்ஸ் கேட்டுட்டே பண்ணோம்னா அந்த மெடிடேஷனை என்ஹான்ஸ் பண்ணுதியா, அப்போ ஹெட்செட் நன்மை தானேங்க உருவாக்குது.
0: நவீன் சொல்றது என்னமோ சில சமயம் ஏத்துக்கிற மாதிரி.

0: இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குன்ட்டு மியூசிக்கல் தெரப்பின்னு சொல்கிறாங்க மெடிக்கலில். என்னன்னா நம்ம சாங்ஸ் கேட்கறதுனால நம்மளுக்கு ஒரு மியூசிக்கல் தெரப்பியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்கிறாங்கயா. மெடிடேஷன் மெடிடேஷனும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயங்கள். மெடிடேஷன் பண்ணும் போது சாங்ஸ் கேட்டுகிட்டே பண்ணோம்னா அந்த மெடிடேஷனை என்ஹான்ஸ் பண்ணுதியா, அப்போ ஹெட்செட் நன்மை தானேங்க உருவாக்குது.
1: நவீன் சொல்றது என்னமோ சில சமயம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா எனக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா மெடிடேஷன் பண்றோம், ஒரு சாஃப்ட் மியூசிக் போட்டு பாசிட்டிவான மியூசிக் போட்டு நம்ம கேட்கறது என்னதான் கரெக்டா இருந்தாலும் இத்தனை வருடங்களா இவ்வளவு பேர் மெடிடேஷன் பண்ணியிருக்கோம், நம்ம அப்பா நம்மளோட பாட்டனர் பாட்டனார் இவங்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணும்போது சாஃப்ட் மியூசிக் போட்டெல்லாம் பண்ணல, இயற்கையா ஒரு இயற்கை காத்தோட தனிமையா உட்காந்து அமைதியா உட்காந்து வெட்ட வெளியில இயற்கையோட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் ஹெட்ஃபோன் போட்டு பண்றதுனால வந்துருமா?
2: அப்படி இல்லை கோபி, இந்த காலத்துல பார்த்தேன்னா எங்க பார்த்தாலும் நாய்ஸ் பொல்யூஷனா இருக்கு, ட்ரெயின் சத்தம் இருக்கு, வண்டி சத்தம் இருக்கு, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அதனாலதான் நவீன் என்ன பண்றாரு, காலத்துக்கு ஏத்த மயக்க கோலத்தை போட்டுக்கிறாரு, அந்தந்த நேரத்துல அந்தந்ததுக்கு ஏத்த மயக்க மாறிக்கிறாரு. என்ன நவீன் நான் சொல்றேன் சரிதானே?
0: ரொம்பவே சரியா சொன்னீங்க யார்.
1: ஹெட்ஃபோன் யூஸ் பண்றது வந்து நம்ம லிமிட்டடா யூஸ் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை, அதனால லிமிட்டை தாண்டும் போதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகுது, இஷ்யூ ஆகுது. தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு கம்மியாகவும் அளவா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை முத்து நவீன். ஸோ இதனால நம்மளுக்கு என்னன்னா லிமிட்டட் யூசேஜ் இஸ் வெல்த் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம்.
2: நம்ம முன்னோர்களுடைய பழமொழி மயக்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அது அமிர்தமாவே இருந்தாலுமே அளவுக்கு மீறிச்சுன்னா அவ்வளவுதான் நஞ்சுதான். ஹெட்செட்டும் நம்ம வாழ்க்கையில அப்படிதான்ப்பா, ஒரு அளவுக்கு தான். இடம் பொருள் ஏவன்றத பார்த்து எந்த இடத்துல யூஸ் பண்ணும் எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணோம்னா இந்த ஹெட்செட் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும். இல்லைன்னா நம்ம உடலுக்கும் நம்ம மனசுக்கும் மற்றவங்களுக்கும் அது இடையூறா இருக்கும்.
0: இந்த ஹெட்செட்டை பத்தி பேசிட்டுமே எனக்கு ஒரு அருமையான கவிதை தோணுது, அதையும் சொல்லிடட்டா?
2: சொல்லு சொல்லுப்பா கேட்போம்.
0: இந்த ஹெட்செட்டின் உலகம் செவிகளில் சேர்ந்திடும் ஒளித்திரை, தனிமையில் விழித்திடும் பெருவெளி, இறைச்சல்கள் மறையும் எண்ணங்கள் புதிதாய் பிறக்கும், உலகத்தின் சத்தம் அடங்க உள்ளத்தின் ஓசை ஓங்கி ஒலிக்கும், பிடித்த இசையின் சிறகுகளில் மகிழ்ச்சி என்ற பயணம் தொடங்கும், தன்னம்பிக்கை உறுதியாய் மலரும். இதாங்க நம்ம கவிதை.
2: சூப்பரா கவிதை சொல்லிட்டீங்க,
1: நன்றி வணக்கம்.
3: இனி கேட்கலாம் சோசியல் மீடியா வெர்சஸ் ரியல் லைஃப், மாணவர்கள் ரோஷினி, நாகலட்சுமி மற்றும் முத்து அவர்களின் கலந்துரையாடல்.
4: வணக்கம். சமூக ஊடக வாழ்க்கை விசஸ் நிஜ வாழ்க்கை, இந்த தலைப்புல தான் ஒரு கான்வர்சேஷன் பண்ண போறோம். நான் இங்க ஒரு சோசியல் மீடியா சப்போர்ட்டரா தான் பேச போறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன், சோசியல் மீடியா இல்லாம இப்போ லைஃப இமேஜின் பண்ணவே முடியாது. நியூஸ் அப்டேட்ஸ் மீன்ஸ் ரீல்ஸ் போல இருக்க எல்லா என்டர்டைன்மெண்ட்மே சோசியல் மீடியா மூலமா தான் நமக்கு கிடைக்குது.
5: நான் ரியல் லைஃப் சப்போர்ட்டர், என்டர்டைன்மெண்டா அது வெறும் இல்யூஷன் தான். போன்ல ஸ்வைப் பண்றதுக்கு லைஃப்னு பேர் வச்சுட்டோம்.
6: இவங்க ரெண்டு பேரோட டாபிக் பத்தி தான் நான் பேச போறேன். ஒன் பை ஒன்னா பேசலாம். ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவோட பெனிஃபிட் பத்தி சொல்லு.
7: சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸோட ஈஸியா கனெக்ட் பண்ணலாம், ஈஸியா ஸ்கில்ஸும் லேர்ன் பண்ணலாம், பிசினஸ் கூட சோஷியல் மீடியா மூலமா ஸ்டார்ட் பண்ணலாம், பிளஸ் போர் அடிச்சா ரீல்ஸ் கூட பார்க்கலாம். அது நம்ம மூட இன்ஸ்டன்டா சேஞ்ச் பண்ணும்.
5: ஆமா, போர் போகும் தான், பட் உன்னோட டைம் கூட சேர்ந்து வேஸ்டா போகுதே. இதுக்கு பதிலா ஏதாவது யூஸ்ஃபுல்லா படிக்கலாம்ல.
7: முன்னாடி டேலண்ட் காட்ட ஸ்டேஜ் தேவைப்பட்டுச்சு, பட் இப்போ கேமராவும் இன்டர்நெட்டும் இருந்தாலே போதும். டான்ஸ் சிங்கிங் ஆர்ட்ஸ் எல்லாமே ஈஸியா அப்லோட் பண்ணி நம்ம டேலண்ட்டை வெளிக்காட்டலாம்.
6: கரெக்டான பாயிண்ட் தான். சரி, அப்ப நீ சோசியல் மீடியா தான் தப்பு ஆர் ரியல் லைஃப் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ண போறியா?
5: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரெடிமேட் ஆன்சர் மேல டிபெண்ட் பண்றாங்க, கிரியேட்டிவா திங்க் பண்ண மாட்டாங்க இந்த ஏஐனால. ரியல் லைஃப் தான் அல்டிமேட்டே, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி நல்ல பாண்ட் கிரியேட் பண்ணலாம். இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரியல் எமோஷன்ஸ் வெளியே வரும், எந்த ஃபில்டரும் இருக்காது, ஃபேக்கும் இருக்காது.
6: சரி, மழை பெஞ்சு பிளான் கேன்சல் ஆச்சுன்னா உனக்கு போர் அடிக்காம ஹெல்ப் பண்றது சோசியல் மீடியா தானே? சோசியல் மீடியா பொறுத்தவரை கம்யூனிகேஷன் ஈஸி, யூஎஸ்ல இருந்தாலும் கூட டெய்லி ரீல் ஷேர் பண்ணிக்கலாம். அட, நீ உன் கூட இருக்க பீப்புள் கூட பேச மாட்டேன், இதுல யூஎஸ்ல இருக்கிற பீப்புள் கூட பேச போறியா? பட் சோசியல் மீடியால கொஞ்சம் ஸ்கேரி சைட் கூட இருக்கு, தெரியும்ல?
5: எக்ஸாக்ட்லி, இதுவே மைண்ட் செட்டை டிஸ்டர்ப் பண்ணுது.
7: சரி, பட் சோசியல் மீடியால அவேர்னஸ் கூட கிடைக்குதுல்ல, சேஃப்டி டிப்ஸ் அலர்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு.
6: சரி, அவேர்னஸ் யூஸ்ஃபுல்னு ஒத்துக்கலாம், பட் சோசியல் மீடியால இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் இருக்கு.
7: அது என்ன ப்ராப்ளம்?
6: ஃபேம் அண்ட் ரியாலிட்டி இஷ்யூ தான்.
7: ரியல் லைஃப்ல நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க, சைலண்டா ஒர்க் பண்ணிட்டு சாதிக்கிறாங்க.
5: உண்மைதான், ரியாலிட்டிய யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஹார்ட் ஒர்க் பத்தி யோசிக்க மாட்டாங்க, இன்ஸ்டன்ட்டா இருக்க என்டர்டைன்மெண்ட்ட பத்தி தான் யோசிக்கிறாங்க.
6: யூஸ் பண்ணா பெனிஃபிட் தான், பட் ஓவர் யூஸ் பண்ணா ப்ராப்ளம். சோசியல் மீடியா ஒரு டூல் தான், அதை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது நம்மள கண்ட்ரோல் பண்ண நம்ம விடக்கூடாது.
7: ஆமா, ப்ராப்ளம் சோசியல் மீடியா இல்ல போல, அதை எப்படி யூஸ் பண்றோன்றது தான் மேட்ரே.
8: சோசியல் மீடியா

0: ஏன்றது பீப்புள கனெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான். மத்தபடி சோசியல் மீடியாவே உலகம் நினைச்சு வாழக்கூடாது.
1: எக்ஸாக்ட்லி, போன் நம்ம லைஃப் கூட ஆட் ஆகணும் தான், பட் லைஃப் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகுறது ஈஸி தான், பட் ரியல் லைஃப்ல வேல்யூபிளா ஆகுறது தான் ரியல் சக்சஸ். இன்னொருத்தவங்களோட டெய்லி ரொட்டீனை சோசியல் மீடியால பார்க்காம நம்மளோட டெய்லி ரொட்டீனை நம்ம பார்க்கணும்.
0: நன்றி.
2: பல்சுவை நிகழ்ச்சியில் நிறைவாக வாகன வளர்ச்சியில் மனித மதிப்பு. மாணவர்கள் யமுனா, சுபாஷினி மற்றும் காவ்யாஸ்ரீ அவர்களின் கலந்துரையாடல் கேட்கலாம்.
3: இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப முக்கியமானது, வாகன வளர்ச்சியில் மனித மதிப்பு. இப்படி சொன்ன உடனே நமக்கு டெக்னாலஜி தானே ஞாபகத்துக்கு வருது. ஆனா நான் கொஞ்சம் வேற விஷயமா பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்ல வாகனம் இல்லாம இப்போ யோசிக்க கூட முடியாது இல்லையா?
0: கரெக்ட் எம்னா, இப்பெல்லாம் ஸ்மார்ட் ஈவி கார்கள்லாம் இருக்குது. ஆனா அந்த காரோட டிசைன், டேஷ்போர்ட் அமைப்பு, வார்னிங் சிஸ்டம், ஓட்டுநரோட வசதி, இதெல்லாம் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் அடிப்படையில தானே செயல்படுது.
3: வாகன வளர்ச்சியினால நம்ம லைஃப் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஆபீஸ், காலேஜ், ஸ்கூல்னு எல்லாத்துக்கும் ஈஸியா போயிடலாம்.
0: கரெக்ட் தான். என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் புதுமையான சிந்தனை, புதிய பிரச்சனைகளை தீர்க்கிற திறன், மக்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிறதெல்லாம் மனிதனால மட்டும்தானே முடியும். மிஷின் டேட்டாவை அனலைஸ் பண்ணும், ஆனா அந்த டேட்டாவை கரெக்டா யூஸ் பண்ணி சரியான முடிவு எடுக்கிறது மனிதன் தானே.
3: ஆனா நம்ம டெய்லி ரோட் லைஃப்ல மனித மதிப்பு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? சிக்னல்ல ஸ்டாப் பண்றது, ஜீப்ரா கிராசிங்ல நடந்து போறவங்களுக்கு வழி விடுறது, இதெல்லாம் ரூல்ஸ் மட்டும் இல்ல, இது மனித மரியாதை. இருந்தாலும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாகன வளர்ச்சி அடைஞ்சிருச்சுல.
0: கரெக்ட் தான். வாகன வளர்ச்சியில ஸ்பீடு மட்டும் முக்கியம் இல்ல, சேஃப்டி, என்விரான்மெண்டல் கேர், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைல்ஸ்க்கும் பின்னாடி மனிதனோட உழைப்பு தானே இருக்கு.
3: வாகன வளர்ச்சி அதிகமானாலும் டிசிப்ளின் இல்லாட்டி அது கம்ப்ளீட் ஆகாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கன்சிடரேஷன். ஸ்கூல்ஸ் ஏரியால சைலண்டா போறது, ஹாஸ்பிட்டல் சைட்ல ஹார்ன் அடிக்காம இருக்கிறது, பஸ்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சீட் கொடுக்கறது, இந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் நம்ம சமுதாயத்தின் நல்ல நிலைமையை காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: கரெக்ட் தான். அதனால தான் வாகன வளர்ச்சினா டெக்னாலஜி மட்டும் கிடையாது, அதுக்குள்ள மனித மதிப்பும் கலந்து இருக்குது. கார் ஸ்மார்ட் ஆகலாம், ஆனா அத மீனிங்ஃபுல்லா மாற்றது மனுஷன் தானே. அதனால வாகன வளர்ச்சியில மனிதனோட பங்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம்னு தான் நான் நினைக்கிறேன்.
3: முன்னாடி பக்கத்து வீட்டுக்கு நடந்து போனோம், வழியில சந்திக்கிற ஆள்கிட்ட சிரிச்சு பேசணும், இப்போ கேட் ஓபன் பண்ணிட்டு கார்ல உட்காந்து ஸ்ட்ரெயிட்டா போயிடுவோம். உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இல்லையா? வாகன வளர்ச்சி நமக்கு கம்ஃபர்ட் கொடுத்துருக்கு, ஆனா மனித மதிப்பு தான் நமக்கு ஐடென்டிட்டி கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
4: நீங்க ரெண்டு பேர் சொல்ற மாதிரி வாகன வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த வாகனத்தினாலேயே ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், அது மட்டும் இல்லாம வண்டியில ஸ்பீடா போறதுனாலயே நிறைய ஆக்சிடென்ட் உண்டாகுது. மக்கள் அந்த விபத்துக்களை குறைக்கிறதுக்கு ஸ்பீடா போக கூடாது, ஹெல்மெட் போட்டுதான் பைக்கை ஓட்டணும், சீட் பெல்ட் போட்டுதான் கார் டிரைவ் பண்ணணும், ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணாலே ஆக்சிடென்ட்டை குறைக்க முடியும். இப்போ நாய்ஸ் பொல்யூஷனையும் ஏர் பொல்யூஷனையும் கட்டுப்படுத்துறதுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், பைக், கார்ஸ் வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் நம்மளால லாங் டிரைவுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனாலயே பெட்ரோல், டீசல், பைக்ஸ், கார்ஸ் விரும்புறாங்க எல்லாருமே. பட் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், பைக்ஸ், கார்ஸ் நம்ம லோக்கல் ஏரியாஸ்ல யூஸ் பண்ணா நம்மளால நாய்ஸ் பொல்யூஷனையும் ஏர் பொல்யூஷனையும் கட்டுப்படுத்த முடியும் நான் நினைக்கிறேன்.
3: கரெக்ட் தான் காவியா. ஆக்சிடென்ட் பெரும்பாலான காரணங்கள் டெக்னிக்கல் ஃபெயிலியர் இல்ல, ஹியூமன்ஸ் எரர்ஸ், போர் ரோட் அவேர்னஸ். அதனால டிரைவரோட ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். லாஸ்டா மட்டும் ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பழைய சைக்கிள் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் வாகனங்கள் வர ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் பின்னால இன்ஜினியர்ஸ், டிசைனர்ஸ், மெக்கானிக், டிரைவர் மாதிரி மனிதனோட உழைப்பு தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.
2: இதுவரை எஸ் வெள்ளிச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இரண்டாம் பகுதியில் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள்.
5: வணக்கம் இளைஞர்களே. கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், நாம் அது மறுக்கவே முடியாது. ஆனால் அதனினும் முக்கியமானது ஒன்று இருக்குது, அது ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். திறன் வளர்ப்புன்றது இன்றைய காலகட்டத்தில், இந்த 21st செஞ்சுரின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 21st நூற்றாண்டில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. திறன் மேம்பாடுன்றது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இன்றைய உலகில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாடப்புத்தகத்தில் படிக்கிறது மட்டும் பத்தாது, அது மட்டும் அறிவும் கிடையாது. தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, பிரச்சனை தீர்க்கும் திறன், தலைமைத்துவம் போன்ற திறன்கள் இருந்தால்தான் வெற்றி உறுதி. இதெல்லாம் வந்து இன்னைக்கு 21st century ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது தவிர சுய ஒழுக்கம், நேர மேலாண்மை, இதெல்லாமே வந்து திறன்களை வளர்க்க

போதும் அடித்தளங்கள். இப்போ திறன் மேம்பாட்டில் எதெல்லாம் முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி, இதற்கு திறன் மேம்பாடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நிறுவனங்கள்லாம் வெறும் பட்டப்படிப்பை மட்டும் பார்க்கறதில்ல, அவங்க எல்லாம் கேட்கறது உனக்கு இந்த திறன் இருக்கிறதா. உதாரணமாக கணினி திட்டமிடல், ஆங்கிலத்தை பேச்சு, தரவு பகுப்பாய்வு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு நல்ல வேலை சம்பளம் எல்லாமே கிடைக்கும். இந்தியாவில் ஸ்கில் இந்தியா போன்ற திட்டங்கள் வந்து இதை ஊக்குவிக்கின்றன. அதனால் இங்கே போய் நாம் இதை எல்லாத்தையும் நாம் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. இந்த புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா நான் மேம்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். இது மன உறுதியை அதிகரிக்கும். நம்மளுடைய திறன் வளர்ப்புகள் வந்து நம்மளுடைய மன உறுதியை அதிகரிப்பதோடு புதிய சவால்களை எதிர்கொள்ள நமக்கு உதவும். நீ ஒரு இன்டர்வியூ போனாலே உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா வெறும் டிகிரியை காமிக்க முடியாது. என்னென்ன திறன்கள் உனக்கு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, அதை நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கணும். இப்போ உலகம் மாறிக்கொண்டே வருகிறது. இப்போ ஒரு செகண்டுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி அடுத்த செகண்ட் இல்லை, மாறிடுது. ஒரு ஃபோன் வாங்கினாலே நம்ம ஒரு வருஷத்தில் பார்க்கலாம் 10 ஃபோன் வந்து, ஒரு கார் வாங்கினா அதுக்கு 10 கார் வந்துடுது. எது வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா அது அடுத்தடுத்து அடுத்த வெர்ஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாறி வரும் உலகுக்கு ஏற்றவாறு தகவமைத்தல், அதாவது அடாப்டபிலிட்டி, அதுக்கு தகுந்தவாறு நம்மை நாமே தகவமைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமாகிறது. இப்போ ஏஐ வந்துருச்சு, ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு, தொலைதூர வேலையெல்லாம் வந்து நடக்க போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம திறன் மேம்பாடு இல்லாதவங்க என்ன பண்ண ஆயிடும்னா பின்தங்கிடுவாங்க இதிலிருந்து. அதனால் தொடர்ச்சியாக கற்றல், அதாவது லைஃப் லாங் லேர்னிங், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது. அதனால் இன்றைக்கி டிகிரி வாங்கிட்டேன்னு நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்கவே முடியாது. அடுத்தடுத்து உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதுக்கப்புறம் படிப்பு மற்றும் வாழ்க்கைக்கு இடையான இடைவெளியை குறைத்தல், ரெண்டுக்கும் வந்து இப்போ பெரிய இடைவெளி இல்லாமல் போயிடுச்சு. பள்ளி கல்லூரி பாடங்கள் வந்து அடிப்படை அறிவை மட்டும்தான் கொடுக்கிறது, ஆனால் திறன் மேம்பாடு அந்த அறிவை நடைமுறைக்கு கொண்டு வர உதவுகிறது. உதாரணமாக கணிதம் படிப்பது மட்டும் போதாது. நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி, அதெல்லாம் பத்தாது. அதை பயன்படுத்தி தரவு அறிவியல், அதாவது டேட்டா சயின்ஸ் திறனை நீங்கள் வளர்த்துக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு டிகிரிக்கும் பின்னாடி சில திறன்கள் இருக்கிறது, அதையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு இதில் எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது தனிநபர் திறன் மேம்பாடு நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. நிறைய திறன், இந்த ஒரு குறிப்பிட்ட திறன் வேணும், இந்த ஸ்கில் உள்ளவங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வந்து கேட்கும்போது அந்த திறன் உள்ள இளைஞர்கள் தேவைப்படும் போது நாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ தான் நாடு வளர்ச்சி அடையும். திறமையான இளைஞர்கள் வந்து புதிய தொழில்களை உருவாக்கி வேலை வாய்ப்பையும் அதிகரிப்பாங்க. இப்போ இதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம், நடைமுறைக்கு இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தினசரி வாராந்திர பழக்கமாக மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு 30-60 நிமிடங்கள் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ளுங்கள். 1 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். இதில் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போல்லாம் எல்லாருக்கும் மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால இலவச தளங்கள் இருக்குது, அதிலெல்லாம் நீங்கள் போயிட்டு திறன்களை தேர்வு செய்யலாம், அதிலிருந்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ முக்கியமானது வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ், மென் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு, உங்களுடைய பொது பேச்சு, குழு வேலை அதாவது டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது உணர்ச்சி புத்திசாலித்தனம் அப்படின்வாங்க, இதெல்லாமே கூட இப்போ பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனால் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நீங்களே உருவாக்கி கொள்வதால் அதுதான் மிக முக்கியம். மற்றதெல்லாம் கூட கற்றுக் கொடுத்துடலாம், ஆனால் சாஃப்ட் ஸ்கில்ன்றது மென் திறன் வந்து நீங்களே உங்களை மேம்படுத்தி கொள்ளும் ஒரு திறனாக இருக்கிறது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா கணினி நிரலாக்கும், அதாவது அந்த பைத்தான், ஜாவா இப்படிலாம் சொல்கிறாங்க, டிஜிட்டல் டிசைன், அதுக்கப்புறம் ஆங்கிலம் இல்லாட்டி தமிழ் தகவல் தொடர்பு, திட்ட மேலாண்மை, இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நடைமுறை பயிற்சி, அப்புறம் திட்டங்கள் செய்யுங்கள், இன்டர்ன்ஷிப் போங்க, கிளப்லலாம் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரியான கற்றுக்கும் போது கிளப்பில் வந்து இது நீங்கள் உங்கள் பேரை பதிஞ்சு அதில் வந்து செயல்பட தொடங்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் போட்டிகள், ஹேக்கத்தான்ஸ் அப்படின்வாங்க, அதிலெலாம் நீங்கள் பங்கேற்கலாம், அதில் சான்றிதழ்கள் கிடைக்கும். கூகுள் கரியர் சர்டிஃபிகேட் வந்து இப்போ கொடுக்குறாங்க, மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் கிடைக்குது, உள்ளூர்லேயே நிறைய தொழிற்பயிற்சி மையங்கள் இருக்குது. இப்போல்லாம் வந்து திறன் வளர்ப்பது ஒன்றும் மிக கடினமான விஷயம் இல்லை, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே இன்னொரு என்னென்னா அப்பப்போ சுயமதிப்பீடு செஞ்சுக்கணும். அந்த சுயமதிப்பீடு எப்படி இருக்கும்னா உங்கள் பலவீனங்களை அடையாளம் கண்டு அதில் கவனம் செலுத்துங்க. பலவீனமே இல்லாத மனிதன் கிடையாது, ஆனால் அதை சரி பண்ணலாம். நம்ம
அது எந்த அளவுக்கு சரி பண்ணுவது என்பது உங்களை பொறுத்த விஷயம். நீங்கள் அதற்கு எவ்வளவு கவனம் செலுத்த

0: செலுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது தான் அது. அதனால் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இதில் ஒரு முக்கியமான உண்மை என்ன இருக்குன்னா, அறிவு சக்தி என்றால் திறன் என்பது அந்த சக்தியை பயன்படுத்தும் கருவி. தொடர்ச்சியாக திறன்களை மேம்படுத்துவர்கள் மட்டுமே நீண்ட கால வெற்றியை பெறுகிறார்கள். திறன் மேம்பாடு என்பது ஒரு முறை செய்கிற வேலை கிடையாது, அது ஒரு தொடர் பயண மாதிரி. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது.
1: இதுவரை இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்கினார் எஸ் ராதா அவர்கள். இனி நம்ம நிறைவாக கேட்கலாம் இளைஞர்கள் பயன்பெறும் வேலை வாய்ப்பு செய்திகள். இந்திய கடற்படையில் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், எலக்ட்ரிக்கல், பைலட், இன்ஜினியரிங் பிரான்ச், ஏர் ஆபரேஷன் ஆபீசர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் ஆகிய காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதற்காக பிஇ, பிடெக், எம்ஏ, எம்எஸ்சி, எம்பிஏ மற்றும் எம்சிஏ முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வயது வரம்பானது பிரிவு வாரியாக மாறுபடும். சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/7/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு joinindiannavy.government.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அரசு மனநல காப்பகத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதற்கு கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு, +2 மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணிக்காலம் 1 ஆண்டு. தேர்ச்சி முறையானது சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து த டைரக்டர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த், மேடவாக்கம் டேங்க் ரோட், கீழ்ப்பாக்கம், சென்னை 6,10,000 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 8/7/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு tnhealth.tn.government.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். இந்திய ரயில்வேயில் செக்ஷன் கண்ட்ரோலர் பிரிவில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதற்கு கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பானது 1/7/2026 20 முதல் 33 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது ஆன்லைன் தேர்வு, மருத்துவ சோதனை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் நடைபெறும். இதற்கு ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/8/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு rrbchennai.government.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இதற்கு கல்வி தகுதியாக பிஇ, பிடெக், பட்டப்படிப்பு, பிஃபார்ம் மற்றும் பிஎல் படித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வயது வரம்பானது 17/7/2026 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் நடைபெறும். இதற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 17/7/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு upsc.government.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். தமிழக அரசில் குரூப் 1 பணிக்கு தேர்வு அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. இதற்கு கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பானது பொது பிரிவினருக்கு 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். மற்ற பிரிவினருக்கு 1/7/2026

அறின்படி 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது பிரிலிமினரி மற்றும் மெயின் தேர்வு மூலம் நடைபெறும். இதற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பதிவு கட்டணம் ₹150, தேர்வு கட்டணம் ₹100. விண்ணப்பிக்க கடைசி நாள் 29/7/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு tnpsc.government.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். இதுவரை கேட்டோம் வேலைவாய்ப்பு செய்திகள்.

0: இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது இளையோர் உலகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேர்கள் கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

0: 9 இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இனிய இரவு வணக்கங்களோடு நான் முத்துக்கரப்பன் மற்றும்
1: தீபக்.
0: இன்னைக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கோம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மதுரை மணிநகரத்திலிருந்து சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷயா மீனாட்சி அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, மான்கராத்தி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காற்றலைகளை கேட்டு மகிழுங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் வீரியும் கடித மலர்கள். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களையும் பண்பலை நிகழ்ச்சி சார்ந்த விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் வீரியும் கடித மலர்கள், ஆகாஷ்வாணி வானொலி நிலையம், சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதமாக மாரீஸ்வரி அப்படின்றவங்க விருதுநகர் மாவட்டம் பாலவநத்தத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னா, வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து அடுத்த பாடல் அவங்களுக்காக மற்றும் கேட்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் கேட்க இருக்கோம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் இவங்களுடைய விருப்பப்பாடல் தான் கேட்க இருக்கோம். அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, செந்தூரப்பூவை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் காற்றலைகளை கேட்டு மகிழுங்க.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அடுத்த நேயர் யார் என்னன்னு பார்த்தோம்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் அவரோட விருப்ப பாடலா கண்ணாமூச்சி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்தபடியாக யாரு எங்கிருந்து அவங்களோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் சுக்கான்கல்பட்டியிலிருந்து எஸ் கங்காதரன் மற்றும் முத்துலட்சுமி அவர்கள் தான் கேட்டிருக்காங்க. என்ன படம்னா, ரெட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்து.

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அடுத்த நேயர் யார் அப்படின்னா, மதுரை கைத்தறி நகரில் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மோதிலால், நந்தினி, பிரணீதா, மான்ஷி மற்றும் நாராயணன் அவர்கள் சத்திரியன் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டு ரசியுங்கள், மீண்டும் நேயர்களும் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காற்றில் விரியும் கடிதமலர்களோடு. நேரம் 9:50. வந்தே மாதர பாடல்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த நேயராக வண்டியூர் கவிபாரதியார் தெரு மதுரையிலிருந்து சக்தி ஜனார்தனன் அஸ்ரித் பவஷியா அவர்கள் கேட்ட படம் சந்திரமுகி திரைப்படத்தில் இருந்து பாடல். இதை கேட்டுக்கொண்டிருப்பது அவர்களுக்காகவும் அனைத்து நேயர்களும் கேட்டு ரசிக்கலாம் காற்றலையில்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இதுவரை நீங்கள் கேட்ட காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்னச்சுக்கிகுளம், மதுரை 2. நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.
1: ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் பட்டுச்சிறகு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. காரிருள் சூழ்ந்த இரவின் மடியில் இனிமையான ஓய்வு கொள்ள இன்னிசை தென்றலாய் கேட்கலாம் பட்பட்டு சிறகு. அவளை பிரிந்து அவளின் ஞாபகத் தொல்லை தாங்காமல் இயற்கையிடம் மன்றாடுகிறான். தென்றலே நின்று போ, பூக்களே தீர்ந்து போ என்று.

காதலை ஏற்று தன்னை பார்க்க வருவாளா என்று அவளின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். தன்னுள் பூத்த காதலோடு அவளும் வருகிறாள். முதல் மற்றும் முடிவை அவன் கைகளில் கொடுத்திட.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் பத்து சிறகு.

பாவையின் அழகை வர்ணிக்க கேட்டிருப்போம். ஆனால் அவனோ அவளின் பெயர் குரலை வர்ணித்து அஞ்சலி செலுத்துகிறான்.

இரவு பொழுதிற்கு இனிமை சேர்க்கிறது. நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டு சிறகு.

விண்ணை தாண்டி வா, விளையாட ஜோடி தேவை என்ற வரிகளால் காதல் கொள்கிறாள் இதுவரை காதல் மேல் விருப்பம் இல்லாத அவள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. நேசித்த அவள் விட்டு பிரிகிறாள். யதார்த்தம் புரியாத கேள்விகளில் அவன், நீ தோழியா இல்லை எதிரியா

சின்ன சின்ன ஊழல்களும் மோதல்களும் உள்ளதே காதல். மோதலிலும் கூட அதிகாலையிலும் அந்த மாலையிலும் அவளின் நினைவுகளுடன் அவன்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் பட்டு சிறகு.

மாணவனாக தேர்வெழுதி தேர்ச்சி பெற்ற அவன் அவளுக்காக எழுதிய காதல் தேர்வின் முடிவு உண்மை என்று வந்திட மெய்யெழுத்தாக இருந்த அவன் உயிரிழந்தான்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ். நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது பட்டுச் சிறகு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நான், ஹரிணி.

ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு காலை 4:45 ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் நேயர்களே. இது 103.3 மதுரை எஃப்எம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நேரம் முன்னிரவு 11 மணி, நிகழ்ச்சியும் நேரமும் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நாளை வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, தொடர்ந்து வந்தே மதுரம், மங்களேசை, நாளொரு குரல் கேட்கலாம். 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள். 5:30 இசை மதம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம். நாளை காலை 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் என் முத்தையா அவர்கள். 6:15 கேட்கலாம் புதிய காலை. இதில் இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சி நேரம் இடம்பெறும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்சினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தளிர் கேட்கலாம். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் பெங்களூர் பெட்டதாசனபுரம் விஷ்ணு கோவில் சிறப்புகள், வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. 7:35 தொடர்ந்து கேட்கலாம் பொய்கை பூக்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, நேரலையாக ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை வரவேற்று காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையசை கேட்கலாம். நாளை காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். 10:30

0: பதற்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் சிறைச்சாலை என்ற படத்தில் வந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கலையும் குதிரையும். பொய்க்கால் குதிரை ஆட்ட கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜெயா அவர்கள். தொடர்ந்து நண்பர்கள் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம். 12:50 தொடர்ந்து சிநேகிதியை இடம்பெறும். பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 2:15 பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு கேட்கலாம் வசந்தன்கோ வழங்கக்கூடிய ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல் ரசிக்கலாம். நாளை மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்தி பூக்கள். தொடர்ந்து 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது கெட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி இருக்கே, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி. நாளைய அச்சாணி நிகழ்ச்சியில் சுங்குடி சேலை தயாரிப்பாளர் AK ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 இன்றைய பாரதம். நாளைய இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இணையவழி சந்தைப்படுத்துதல் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். நாளை 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 காற்று விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு. தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து தேனும் பாலும் இடம்பெறும். நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை வீதிப்பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாதையாக கேட்டு மகிழலாம். இதுவரை நேயர்கள் கேட்டது 103.3 மதுரை FM ரெயின்போவில் நாளை வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair. Prime Minister Narendra Modi today called for a stronger India-Indonesia strategic partnership, saying it will contribute not only to the prosperity of the two nations, but also to the regional and global peace and stability. Addressing the Indonesian Parliament in Jakarta, Mr. Modi said, India follows the path of development, not expansionism.
2: भारत विस्तारवाद नहीं विकासवाद की नीति पर चलता है और इसलिए हम भारत में कहते हैं सबका साथ सबका विकास आज मैं यही मंत्र यही भावना लेकर इंडोनेशिया के आप सभी सांसद सदस्यों के बीच आया भारत और इंडोनेशिया के बीच समुद्र ताजा भविष्य का केंद्र है
1: The Prime Minister said the relationship between India and Indonesia is centuries old and shares similar democratic values, mutual trust and a common vision for the future. Mr. Modi also stressed on expanding cooperation in digital public infrastructure, including UPI, artificial intelligence, education, startups and innovation to benefit people in both the countries. Earlier today, Prime Minister Modi held delegation-level talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta. The two leaders also witnessed the exchange of memoranda of understanding aimed at enhancing collaboration in areas of mutual interest. Mr. Modi was today conferred Indonesia's highest civilian honor, the Bintang Adipurna of the Republic of Indonesia by President Prabowo Subianto during a ceremonial event. Union Road Transport and Highways Minister Nitin Gadkari today said that ethanol blending program is a scientifically proven initiative that has delivered significant economic and environmental benefits. Addressing the Viksit Bharat Conclave in New Delhi, Mr. Gadkari defended the center's ethanol blending program, asking critics to show even one vehicle with issues due to the mixed fuel. He asserted that no

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கம். 11:10:55 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் தேனும் பாலும். இந்த இனிய இரவு நேரத்தில் 103.3 MHz தர இருக்கிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி முன்னிரவு நேர ராகமாய். நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கக்கூடிய முதல் பாடல் ஆர் பார்த்த சாரதி அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். டிஎம் சவுந்தரராஜன் குரலில் கல்யாண ஊர்வலம் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதல் பாடலாக இணைந்திருங்கள் நேர்களை, தொடர்ந்து

இவன் உடம்பும் நீதிக்கு பயந்து போ.

நான் வயிற்றுக்கு வழி இல்லை.

103.3 மதுரை எஃப்எம் 11:14 இணைந்திருக்கிறோம். இது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசை தொகுப்பில் கண்ணதாசன் அவர்கள் தந்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில் கேட்க இருக்கின்றோம். கள்ளும் கனியாகும் என்ற படத்திலிருந்து.

11 மணி 18 நிமிடம் 25 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் விளக்கேற்றியவள் என்ற படத்திலிருந்து டிஆர் பாப்பா அவர்களுடைய இசையில் ஆலங்குடி சோமு என்ற பாடலாசிரியர் பாடல் வரிகள் தர டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இணைந்திருங்கள் தொடர்ந்து.

ரெயின்போவில் நாம் இணைந்திருக்கின்றோம் தேனும் பாலும். இனி பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன். பாடல் வரிகள் தந்திருக்கிறார் பாடலாசிரியர் காமு செரீப். டி எம் சவுந்தரராஜன் குரலில் துளசி மாடம் என்ற படத்திலிருந்து கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம். 11:26 தொடரும் பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில் வளர்பிறை என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது 103.3 மதுரை எஃப்எம். நேரம் 11:30 20 நொடி. இணைந்திருக்கின்றோம் இது தேனும் பாலும். இனி அடுத்த பாடலானது எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையில் கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் தனித்த குரலில் சக்கரம் என்ற படத்திலிருந்து பாடல் இப்போது வருகிறது. இணைந்திருங்கள்.

0: பாத்தேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.
1: இது 103.3 மதுரை எஃப்எம். நேரம் 11:34. தேனப்பாலும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வசந்த மாளிகை என்ற படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில் கேட்டுவிடலாம். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், கண்ணதாசனுடைய கவி வரிகள். இரவு நேரத்தில்
2: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து ஒரு மனம் நான் என்ன செய்தேன்?

இது 103.3 மதுரை எஃப்எம். 11:38, 23 நொடி. இனி தொடரும் பாடல் உத்தமன் என்ற படத்திலிருந்து கே வி மகாதேவன்.

இது 103.3 மதுரை எஃப்எம். 11:38 23:00. இனி தொடரும் பாடல் உத்தமன் என்ற படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியது. பாடல் கேட்டுவிடலாம். கே எம் சவுந்தரராஜன் குரலில் இணைந்திருங்கள் தொடர்ந்து.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராம் இணைந்திருக்கின்றோம். இரவு பொழுதில் 11:41 இது தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலானது குடும்ப தலைவன் அப்படின்ற ஒரு படத்திலிருந்தான் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் இந்த நேரத்தில் இடம்பெற இருக்கிறது. கே வி மகாதேவன் இசை, கண்ணதாசன் அவர்கள் கவி வரிகள். இணைந்திருங்கள்.

நேரம் இரவு 11:45, 39 நொடி. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது தேனும் பாலும். இனி கலங்கரை விளக்கம் என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல்.

நேரம் இரவு 11:50. இணைந்திருக்கின்றோம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தர்மம் தலைகாக்கும் என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

பதினோரு மணி 53 நிமிடம் இணைந்திருக்கின்றோம் தேனும் பாலும். எம் சவுந்தரராஜன் குரலில் மீண்டும் பாடல் வருகிறது 103.3 மதுரை FM ரெயின்போவில்.

103.3 மதுரை பண்பலையில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய தேனும் பாலும். மீண்டும் நாளை இரவு 11:10 கேட்கலாம். நன்றி நேயர்களே, இன்னும் சில நொடிகளை தொடர்ந்து சென்னை விவிதி பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழகம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மொழி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க

ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியரா, நாம் இதுவாக தொடு வேண்டாம். நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்க.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடுறா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே என்னையாடா எட்டி போக சொல்றேன்

Nowadays, you know, marriages are made in street corners.

கண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் இதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர். நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தேவதேவ ஜெகதீஸ்வர பூர்வி கல்யாணி ராகம் ஆதிதாளம் சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர். நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாருகேசி ராகத்தில் அமைந்த கிருப்பயா பாலய ஸ்வாதி திருநாள் சாகித்யம் மிஸ்ரச்சாப்பு தாளம்

0: FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்தா மாதம் 17 நாள், பராபவ வருடம் ஆனி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8 தேதி புதன்கிழமை, நேரம் காலை 4:51. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது.

எந்த வகையிலும் எந்த காலத்திலும் எவருக்கும் மனத்தால் கூட துன்பம் செய்யாமல் இருப்பதே தலை சிறந்தது. குறள் எண் 317 அதிகாரம் இன்னா செய்யாமை.

0: எந்த காலத்திலும் எவருக்கும் மனத்தால் கூட துன்பம் செய்யாமல் இருப்பதே தலை சிறந்தது. குறள் எண் 317, அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நூற்று 3.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று தர இருக்கும் நிகழ்ச்சிகள்

பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 5 மணிக்கு இனிதாக புலர இருக்கிறது பக்தி மாலை, பக்தி பாடல்கள். 5:30க்கு திரை இசையில் பக்தி பாடல்கள் தரும் இசை அமுதம் இடம்பெறும். இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் முத்தையா அவர்கள், 6:15 புதிய காலை இதில் இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சியின் நேரமும் இடம்பெறும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 கேட்கலாம் ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை கல்லூரி பயிர் வினையல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம், 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், பெங்களூர் பெட்டதாசனபுரம் விஷ்ணு கோவில் சிறப்புகள் வழங்குவர் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள், 7:30 டெல்லி அஞ்சலாக விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி தகவல்கள், 7:35 தொடர்ந்து பொய்கை பூக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை கேட்கலாம், இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள் சிறைச்சாலை என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, இன்றைய கண்ணாடி மாளிகையில் கலையும் குதிரையும் பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள், தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியை தொடர்ந்து இடம்பெறும், பகல் 1 மணிக்கு வசந்த காணங்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 பன்மொழி பாடல்கள், 2:55 மாநில அறிக்கை, 3 மணிக்கு NCRT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள் கேட்கலாம், தொடர்ந்து 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி தகவல்கள், 7:32 தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு கேட்கலாம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:50 பட்டாம்பூச்சிகள் நேரலையாக, 8:30 கேட்கலாம் அச்சாணி, 8:45 இன்றைய பாரதம், தொடர்ந்து 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு, தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து தேனும் பாலும் இடம்பெறும், நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகள் யாவும் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். ஆகாஷ்வாணி இசைக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான இந்த காலை பொழுதை வரவேற்று 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இப்போது இணைந்திருக்கலாம். இறைவனை இசை பாக்களால் துதிப்பாடு

இந்த இனிய காலை நேரத்தில் பக்தி மாலை, பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

5:06. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம் பக்தி பாடலுடன். இனி தொடரும் பாடல் பி. சுசிலா வீரமணி மற்றும் குழுவினர் பாடியது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பக்தி மாலையில் இணைந்திருக்கின்றோம். பக்தி பாடலோடு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மொஹிதீன் பாய் எஸ் சரளா பாடியது.

9:09 இந்த இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். பக்தி பாடலுடன் நிகழ்ச்சி தொடரும் பாடல் எஸ் சரளா பாடியது.

நேரம் காலை 5:20 24 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இந்த இனிய காலை நேரத்தில் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை பக்தி பாடலுடன் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ் ஜானகி குரலில் கேட்கலாம்.

5:24 8 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்ந்து பி. சுசிலா பாடியது.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிதே நிறைவுக்கு வருகிறது. இந்த இனிய காலை நேரத்தில் பக்தி பாடல்கள் தந்த பக்தி மாலை மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு கேட்கலாம். நன்றி நேயர்களே, இனி தொடர்வது இசை அமுதம்.
1: ஆகாஷ்வாணி இசைக்கு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 5:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனக்கண்களின் வழியே இறைவனை தரிசித்து இறையருள் பெறும் நேரமாய் கேட்கலாம் இசையமுதம்.